0: ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகி நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: சிந்தனைகளே வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. சிந்தனைகளே ஊக்கத்தை முடுக்கி விடுகிறது. சிந்தனைகள் தான் மனதிற்கு உற்சாகத்தை வழங்குகிறது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்மளோட மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிறது என்ன தெரியுமா? அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். அறிவு பூர்வமா அடையாளம் கண்டுபிடிச்சு உணர்ச்சி பூர்வமா முழு மூச்சோட முயற்சி பண்ணி முதல்ல அதை சரி பண்ணணும். மகிழ்ச்சி அப்படின்றது பெரும்பாலும் வாழ்க்கையில் எதிர்படக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து சமாளிப்பதை பொறுத்து தான் அமைது. மகிழ்ச்சியா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா கடுமையா உழைக்கணும். எதிர்வரக்கூடிய முட்டுக்கட்டைகளையும் இடையூறுகளையும் முறியடித்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். திருப்தியான முறையில் வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிவகைகளை ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கணும். மனசை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல முதன்மையானது பயம். கண்டதுக்கெல்லாம் வீணையே பயப்படுறோம். சுகமான வாழ்க்கைக்கு அனாவசியமான பயங்களை ஒதுக்கி தள்ளணும். தேவையில்லாத பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு சிறந்த வழி அது மட்டும்தான். மனசுக்குள்ள பயம் வரும்போது அந்த பயத்திற்கு பதிலா நம்பிக்கையை விதைச்சிட்டோம் அப்படின்னா பயம் இருந்த இடம் தெரியாமலே போயிடும். ஆக தேவையில்லாத பயங்களையும் கவலைகளையும் தீர்க்கறதுக்கு ஒரே வழி நம்பிக்கை மட்டும்தான். செய்யக்கூடிய வேலையை மகிழ்ச்சியோட செய்யணும். முழு நம்பிக்கையோட ஈடுபாட்டோட அளவற்ற ஆர்வத்தோட முகமலர்ச்சியோட ஒரு செயலை செய்யும் போது அதன் மூலமா வாழ்க்கையுடைய வலிமை அதிகரிக்கும். நம்பிக்கை குறையும் போது பயம் ஏற்படும். பயத்தால மனசு இறுக்கம் அடையும். ஆக நல்ல நம்பிக்கை தான் மனநலனுக்கு முக்கியமானது. ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் உருவாகும் போது நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் மனசை அமைதியா வச்சுக்கிறது. அந்த ஒரு காரியத்தை மட்டும் தவறாம கடைபிடிச்சிட்டாலே போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதை எளிமையா ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில எதை செய்ய விரும்புறோமோ அதுல கருத்தை செலுத்தணும். துணிஞ்சு இறங்கினாதான் வெற்றி அடைய முடியும். துணிச்சல் அப்படின்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்க கூடாது, தீய மிதிச்சிடக் கூடாது. விழிப்புணர்வோடு எதிர்காலத்திற்கு உயர்வு தரக்கூடிய செயல்கள்ல தான் துணிச்சலோட செயல்படணும். நம்ம சமாளிக்க வேண்டிய பிரச்சனை சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, மனசு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் போது அதை பத்தியே சிந்திச்சுட்டே இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய நூல்கண்டு மாதிரி. நூல்கண்டை பிரிச்சு போட்டு அதுல சிக்கல்கள் ஏற்படுறது இயற்கை தான். அதே போல நம்ம வாழ்க்கையில அப்பப்போ சிக்கல்கள் ஏற்படலாம். அந்த சிக்கலை நிதானமா பிரிச்சு எடுக்கணும். அப்படி செய்யாம அவசர அவசரமா பிரிச்சு எடுக்க முயற்சி பண்ணா அது மேலும் மேலும் சிக்கி விடுமே தவிர சிக்கு விடுபடாது. சிலந்தியோட வலையில ஈ போய் உட்கார்ந்ததும் அந்த வலையில இருக்கக்கூடிய பிசின் ஈயோட கால்கள்ல ஒட்டிக்கும். அந்த ஈயானது கொஞ்சம் நிதானமா முயற்சி செஞ்சா வலையில இருந்து எளிமையா விடுபட முடியும். ஆனா பதற்றத்தோட தன்னுடைய கால்களையும் சிறகுகளையும் போட்டு அடிச்சு கிடிச்சுன்னா வலையின் நூல்களுக்குள்ளே அது இன்னும் ஆழமா சிக்கிக்கிறோம். ஆக வாழ்க்கையில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகும் போது அந்த ஈய போல நடந்துக்க கூடாது. அந்த பிரச்சனைய மன அமைதியோடு அணுகி அதற்குரிய பரிகாரத்தை காண முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் வாழ்க்கை எளிமையானதா இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, பிரச்சனைகள் இல்லாத மனிதனும் கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பயனில்லாத நபர்களோடு பழகக்கூடாது. நேரத்தை வீணடிக்க கூடாது. கடுமையா உழைக்கணும். ஏதாவது ஒரு தொழிலை நல்லா கத்துக்கணும். சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இப்படி இருக்கும் போதே எந்த ஒரு சிக்கலையும் எளிமையா ஜெயிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சிற்றினம் சேராமை, அதிகாரம் 46, குறள் எண் 451. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைத்தான் சுற்றமா சூழ்ந்துவிடும். இழை குணத்தவரது நட்பை உயர்ந்தோர் விரும்ப மாட்டார். சிறுமையானவர்களே இழை குணத்தவர்களை தம் உறவாக கொள்வர். நல்ல நட்பு தான் வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்ற அடிப்படை கருத்தை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்தது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்மளோட நண்பர் எப்படிப்பட்டவரோ அப்படித்தான் நமது வாழ்க்கையும் இருக்கும். ஒரு நபர் யாரிடம் நட்பு கொண்டிருக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ, அவரை போன்றுதான் இந்த நபரும் இருப்பார். சிற்றினம் அப்படின்ற வார்த்தைக்கு அற்பத்தனமான தவறுகளையும் குற்றங்களையும் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வைத்திருக்கக்கூடிய மக்களினம் அப்படின்னு அர்த்தம். களவு செய்கிறவர்கள், காமுறுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், வஞ்சகம் செய்கிறவர்கள், பிறர் அழிய வேண்டும் என எண்ணுகிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள், பேராசைக்காரர்கள், அடுத்தவர்களுடைய அழிவில் மகிழ்ச்சி காண்கிறவர்கள், இப்படிப்பட்ட நபர்களை இந்த குறள் நெறி சிற்றினம் அப்படின்னு அடையாளப்படுத்துது. அப்படிப்பட்ட நபர்களோடு உறவு பாராட்டுவதற்கும் பேசுவதற்கும் கூட நல்ல நபர்கள் பயப்பட வேண்டும். இவர்களை ஒரு நாளும் உறவாக வைத்துக் கொள்ளக் கூடாது. பெருமையாக பெரியவர்களாக வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள் சிற்றினமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் உறவு பாராட்டி விடக்கூடாது என்னும் எச்சரிக்கையை

திருக்குறள் மறுபடியும் நமக்கு உணர்த்துது. சிற்றினங்களாக வாழ்கிற தீயவர்களோடு பழகுகிற பழக்கத்தை நட்பை நமது வாழ்வில் தவிர்ப்போம். எல்லோரும் நம்மோடு நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு நாம் நல்லதொரு பேரினமாக, பெரியவர்களாக, சான்றோர்களாக திகழ்வோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில இதிகாசம் வரலாற்று காப்பியமான மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுனர் தேரை விட்டு இறங்காம அதுலயே நின்னுட்டே இருந்தாராம். உடனே தேரோட்டியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவரை இறங்க சொன்னாராம். அப்போ அர்ஜுனர் சொன்னாராம், போர்ல யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள தேரோட்டி கைய பிடிச்சி இறக்கி விடுறதுதான் வழக்கம். ஆனா நீ என்ன இறக்கி விடாம இறங்க சொல்றியே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்டாராம். கிருஷ்ணர் அதை கொஞ்சமும் காதுல வாங்கிக்காம கொஞ்சம் அதட்டலோட முதல்ல தேரை விட்டு இறங்குறியா அப்படின்னு சொல்லிட்டாராம். வெற்றி அடைஞ்ச சந்தோஷம் கூட அர்ஜுனர் முகத்துல இல்ல, வாடி போச்சு. ஏன்னா தேரோட்டி கைய பிடிச்சி இறக்கி விடுறது, அதுவும் கிருஷ்ணரை இறக்கி விடுறது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதை எதிர்பார்த்த அர்ஜுனனுக்கு பெரிய ஏமாற்றம். கவலையோடு வாடிய முகத்தோடு இறங்கி நின்னாராம். அடுத்த ஒரு நிமிடம் கிருஷ்ணர் தேரை விட்டு குதிச்சாராம். குதிச்சதும் ஓடி வந்து அர்ஜுனரை கட்டி அணைச்சாராம். அர்ஜுனா கவலைப்படாத, கொஞ்சம் திரும்பி தேரை பார் அப்படின்னு சொல்லி திரும்பி தேரை பார்க்க சொன்னாராம். அந்த நிமிடத்தில் தேர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பார்த்த அர்ஜுனருக்கு ஒருவித அதிர்ச்சியும் ஆச்சரியமும், ஏன் இப்போ இந்த தேர் பற்றி எரியுது அப்படின்னு கேட்டாராம். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், கௌரவர்கள் உன் மீது எரிந்த அனைத்து ஆயுதங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதில் தேரோட்டியாக நான் இருந்ததால், தேர்கொடியில் அனுமன் இருந்ததால் அது உன்னை ஒன்றும் செய்யவில்லை. தேரை விட்டு நான் இறங்கியதும் அனுமனும் புறப்பட்டு விட்டார். அந்த அனைத்து ஆயுதங்களும் மறுபடி சக்தி பெற்று தேரை எரித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன்னை முதலில் இறங்கு என கண்டிப்பாக கூறினேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அர்ஜுனர் மறுபடியும் அவரை கட்டி அணைச்சு, உன்ன மாதிரியான ஒரு நண்பர் கிடைக்க நான்

எண்ணங்களும் தீய மனிதர்களும் நம்மை நெருங்கிடவே அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். நாமளும் நல்ல நண்பரா மற்றவங்களுக்கு இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. மந்திர தேசத்து மன்னர் அஸ்வபதி, அவருடைய ஒரே மகள் சாவித்ரி. இந்த சாவித்ரி சால்வதேச இளவரசன் சத்தியவான் உத்தமனாய் நல்லவனாய் இருப்பதால் மனதால் அவரை விரும்ப ஆரம்பித்தார். உடனே அஸ்வபதி அரசர் என்ன பண்றார்னா, நாரதரை கூட்டு, என்னுடைய மகளுக்கு சத்தியவான் பொருத்தமான மணமகனா அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே நாரதர் சொல்றாரு, ஐயையோ, இன்னும் ஒரு வருடத்தில் அவருடைய ஆயுட்காலம் முடிய போகிறது, அவரையா தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டதும் அவருடைய மனசு வாடி போச்சு. ஆனா சாவித்ரி எண்ணம் போலதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற மன உறுதியோட அவங்களையே கரம் பிடிச்சாங்க. கரம் பிடிச்சு சரியா ஒரு வருடத்திற்குள் யமன் வர்றாரு. தன்னுடைய பாச கயிற்றை வீசி சத்தியவானை கொண்டு செல்ல முயற்சி பண்றாரு. ஆனா சாவித்ரி தன்னுடைய விடாமுயற்சியால யமனை பின்தொடர்ந்து பின்னாடி போக்கிட்டே இருக்காங்க. மனிதர்கள் யமலோகம் வர முடியாது, திரும்பி போ அப்படின்னு யமன் தடுக்கிறாரு. ஆனா சாவித்ரி பின்வாங்காம தர்ம நெறிகளையும் கணவன் மனைவி தர்மத்தையும் பத்தி யமன் கிட்ட விவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. சாவித்ரியோட அறிவையும் பக்தியையும் பார்த்த யமன், சத்தியவானுடைய உயிரை தவிர வேறு ஏதாவது 3 வரங்கள் கேள் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. சாவித்ரி ரொம்பவே சாதுரியமா 3 வரங்களை கேட்டாங்க. முதல் வரம் என்ன தெரியுமா? இழந்த பார்வையை தனது மாமனாருக்கு, அதாவது துய்மத் சேனன் அவருக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கணும் அப்படின்றதுதான் அவங்க கேட்ட முதல் வரம். இரண்டாவது வரம், எனது மாமனாரின் இழந்த ராஜ்யம் மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. மூணாவது வரம், எனக்கு 100 நல்ல புத்திரர்கள், அதாவது குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டாங்க. யமதர்மனும் கொஞ்சமா யோசிக்காம, நீ கேட்ட 3 வரங்களையும் உனக்கு தந்தேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு. மகாபிரபு, கற்புடைய பெண்ணான எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி குழந்தைகள் பிறக்கும்? நீங்கள் கொடுத்த வரத்தின்படி எனக்கு குழந்தைகள் பிறக்க எனது கணவனின் உயிரை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு ரொம்பவே சாதுரியமா பதில் சொன்னாங்க. தனது வார்த்தைக்குள் தானே சிக்கியதை உணர்ந்த யமதர்மன் என்ன பண்ணார்னா, சாவித்ரியுடைய புத்தி கூர்மையை பாராட்டி சத்தியவானுடைய உயிரை மீண்டும் அவரிடமே ஒப்படைத்தார். சாவித்ரியுடைய கணவன் சத்தியவான் தூக்கத்துல இருந்து முழிக்கிறது போல உயிர் பெற்று எழுந்து நின்னாராம். இந்த நிகழ்வு காரடையான் நோன்பு அப்படின்னு பெண்களால இன்னைக்கும் கொண்டாடப்படுது. இந்த சாவித்ரியுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் இந்த வாரத்தின் இறுதி நாள், மாதத்துடைய இறுதி நாள் இல்லை, திங்கக்கிழமை தான் கடைசி 31ஆம் தேதி வருது. அதனால் இந்த வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமையில் அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இன்றைக்கி 29/8/2026 காலை நேரம் 7:08 ஆகிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ளே மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழை வந்து பெரிய அளவில் வந்து இல்லை. காற்று தென்மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 37 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C வரை இருக்கும். இதுதான் இன்றைக்கான ஒரு வானிலை நிலவரம். இந்த வானிலை தான் நம்ம சில பல நாட்களாகவே இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ அந்த காற்று வந்து கூலி நம்ம வந்து மீனவர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மீனவர்களும் தொடர்ச்சியாக ஒரு 10-15 நாளாச்சும் அந்த கடலுக்கு போனால் தான் அடுத்து அவங்களோட ஒரு வாழ்க்கையை வந்து சீராக வந்து உதவியாக இருக்கும். அதனால் சிறப்பாக வந்து கடலுக்கு போவோம், சிறப்பாக தொழில் வந்து அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலம்.

0: ஆடைகள் மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கிறேன். என் வயசு வந்து இப்போ பார்த்தா 54. இது வந்து அப்புறம் திருமணம் ஆன பின்னாடி போர்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு சில பேர் வள்ளத்தை எடுத்து தொழில் பண்ணுவோமே, நம்ம கை தொழிலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை போது ஒரு போட்டு, ஒரு 4 போட்டு கோட்டைப்பட்டினத்துலேருந்து வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நண்டு வலையில் பாடில்லை, சரி காத்தடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4 போட்டு அன்றைக்கி பார்த்து எங்கள் சித்தப்பா மக இறந்துருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி, அடுத்த நாள் வந்து தலைமுழுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த போட்டுலாம் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை அனுப்பினா, தம்பியை நீ போய் ஏற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிப்போனேன். அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ ஆள் வரலப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகிறேன். அதிகமான காற்று தண்ணி வந்து நம்ம போட்டியெல்லாம் வத்து ஓடிடுச்சு. வத்து ஒன்றா 4 போட்டுக்கு ஐஸு டீசலு எல்லாம் ஏற்றிட்டு எல்லா ஆளுக்கெல்லாம் மேலே ஏறிட்டாங்க. இந்த அட்டி மட்டும், அந்த பின்பகுதி மட்டும் கொஞ்சம் மண்ணில் பொறுத்து போயிருந்துச்சு. சரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு லேசாக தட்டி தள்ளி விட்டோம்னா போட்டு மூவிங் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தள்ளி விட்டேன். அப்படி தள்ளி விடும்போது வல்லம் மூவிங் ஆகாமல் அந்த இடத்துலையே என்ன செஞ்சிருச்சு, அப்படியே லைட் அப்படி சுத்த ஆரம்பிச்சு வல்லம் மூவிங் ஆகலை. அப்புறம் கைலி மடித்து கட்டியிருந்தேன். அப்போ அந்த சுழிக்கு மடித்து கட்டியிருந்த கைலி என்ன செஞ்சிச்சு, டக்குன்னு இலையில இழுத்துருச்சு. இழுத்த அந்த இடம் இலை சுழன்று அடித்ததில் அந்த இடம் நல்ல பள்ளமாக போயிடுச்சு. அப்போ அந்த கைலியை பிடிச்சி இழுக்கவும் கால் கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளே போக கரெக்டாக பெட்டக்ஸை ஒட்டியே கால் வந்து குதந்துருச்சு. வெட்டினோடனே ரத்தத்தை மட்டும்தான் பார்த்தோன்னே ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கடல் பூரா ரத்தமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட இருந்தவங்களாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடனே மருத்துவமனையை கொண்டு போய் ராம்நாட் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரத்தம் வந்து ஏற்றும்போது எல்லா ரத்தத்தையும் அவங்களால உள்ளே ஏற்ற முடியல, எல்லாம் வெளியவே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அங்கேருந்து திரும்ப எல்லாருடைய முயற்சினாலையும் மதுரை மீனாட்சி மிஷினை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க உடனே கால் செத்து போச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணி சொன்னோடனே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீனாட்சி மிஷினில் இருந்தேன். கிட்டத்தட்ட அப்போமே ஒரு 6-8 லட்சம் செலவு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எல்லோரோடையும் கொஞ்சம் எந்த ஒரு அம்பும்பும் செய்யாதனால ஃபாதர்ஸ் எல்லோரும் மக்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு உயிர் பழச்சி இன்னைக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்னைக்கு காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே நம்ம ரேஷன் கடைக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அங்கே உங்களோட அந்த குடும்ப அட்டைகளில் அந்த கைரேகை இகேஒய்சி அப்படிங்கிறது அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரலாம். இந்த பதிவு மேற்கொள்றதுக்காக இன்றைக்கான சிறப்பு முகாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களோட ஏரியாக்களை நீங்கள் எங்கே போய் ரேஷன் வந்து வாங்குவீங்களோ பொருட்கள்லாம் வாங்குவீங்களோ அங்கே போனீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டை கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் யார் யார் வந்து பேர் இணைக்கப்படாமல் இருக்கோ அவங்களோட அந்த கைரேகைலாம் இணைக்கப்படாமல் இருக்கோ அதெல்லாம் இணைச்சிக்கலாம். அதனால் ரொம்ப குடும்ப உறுப்பினரோட கைரேகை இணைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கிய தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சில கட்ட நேரத்தில் ஏதோ ஒரு அவசரமாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அதில் அவங்களோட கைரேகை வந்து பதிவு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிக்கலாக வந்துடக்கூடாது, பின்னாடி ஒரு சிக்கலாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான இலவச முகாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இன்றைக்காச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் யார் யாருக்கு வந்து இகேஒய்சி எடுக்கலையோ அதாவது கைரேகை வந்து பதிவு பண்ணலையோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டிலே வந்து வந்துடுங்க. விடுமுறை நாளாக வந்திருக்கிறனால நிறைய பேர் வீட்டில் சும்மா இருப்பாங்க, அதனால் அவங்களையும் வந்து கூப்பிட்டு போகலாம். இதை பற்றின தகவல் ஏதாவது கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா 9445000364 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். 9445000364 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி இது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தகவலை அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய வேலை, நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த வேலையும் செட் ஆகலை, எனக்கு இந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நான் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதை வச்சு நான் எப்படியாச்சும் முன்னேறி வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ராமநாதபுரத்துலேயே வந்து இளைய தொழில் தொடங்குறதுக்கான 15 லட்சம் ரூபாய் கடன் உதவி மானியத்தோடு நம்ம அரசு வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி இந்த தகவலை வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானுமே அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் மையத்தின் மூலமாக படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக தொழில் தொடங்க ஏதுவாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இந்த சிறப்பு திட்டம் மூலமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வியாபாரத்தை வந்து தொடங்குறீங்க அல்லது தொழில் வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக உங்களோட தொழில் எப்படி வந்து இயக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து 15 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கலாமா. அப்படி கடன் வாங்குறதுனால உங்களுக்கு வட்டி ஏறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது மானியத்தோடு தான் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் மானியம் வந்து இருக்கும், 25%, அதாவது 15 லட்சம் ரூபாய்க்கு 3.5 லட்சம். நீங்கள் 10 லட்சம் வாங்கினீங்கன்னா அதுக்கு 25% அப்படின்னு பார்த்தா 2.5 லட்சம் ரூபாய் வந்து மானியமாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு தான் நீங்கள் மீதி காசு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தானே. 18 வயதுலேருந்து 45 வயது இருக்கக்கூடிய யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு, நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் ஐடியா எடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புகளை பெற உங்களோட ஆவணங்களையும் கொண்டு போங்க. மறக்காமல் நீங்கள் நேரடியாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் மையத்தை அணுகி அங்கே இந்த தகவலை சொல்லி உங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான அந்த ஃபண்டை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு முன்னேறி வந்து போகலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இப்போ வந்து புதிய ஒரு தொடக்கமாக துவங்கி இருக்கக்கூடிய புனிடா ஸ்கினன் ஹேர் கேர் பற்றின ஒரு சின்ன தகவல். நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே அவங்களோட சர்ம அழகை வந்து பாதுகாக்கவும், அவங்களுடைய இந்த கூந்தல் முடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் சரி, இல்லை ஒரு வேளை நம்ம வந்து இழந்துட்டோம், அது வந்து சரிபடாக நம்மளால் கவனிக்க முடியல, நம்மளோட வேலை பழு நம்ம வெயிலாக இருக்கட்டும் சரி, நம்ம உணவு முறை பழக்க வழக்கம் இதன் மூலமாக நம்ம தோள்களை அந்த சர்மத்தையோ இல்லை நம்ம முடிகளையோ சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு, அதை நம்ம இழக்கிற மாதிரி சூழல் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதை சரி பண்ணுறதுக்காகவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல், இந்த மாதிரியான அட்வான்ஸான ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே சென்டரில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி நகர் RR பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் புனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் போய் நீங்கள் இது பற்றின கூடுதல் தகவலை தெரிஞ்சுட்டு உங்களோட உங்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ வசதிகளும் பெற்றுக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு, இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,986 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,383 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 117,200 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
3: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்கு. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜோனேஷன் ஒரு தெரப்பி, ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் பிளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ, மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ, அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய
2: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும், இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
2: சார் ஒன்னே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரைய தேய்க்கிறேன்னு என் கைய உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் இசக்கியம்மாள். எனக்கு வயசு 61. நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் பிறந்தான். பையனை வச்சுக்கிட்டு சித்தாள் வேலைக்கு போக முடியலை. அதனால் நான் சரி சிம்பிளாக ஒரு எங்கள் வீட்டுக்காரரோட சேர்ந்து கருவாடு வாங்கி விற்கலாம் அப்படின்னு மீன் எடுத்தோம். மீன் எடுத்து கருவாடு போட்டு விற்க எனக்கு முடியலை. இந்த பையன் பிறந்து 7 வரை இருந்தாப்புல. 7 வரை இருந்துட்டு கேன்சர் தொண்டையில் இறந்துட்டார். சாப்பாட்டுக்கு கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த பையனெல்லாம் வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பையனுக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க, நம்மள்கிட்ட தப்பாக பேசாதவங்க இவங்களாக பார்த்து, அண்ணே ஒரு 10 தாங்கண்ணே, ஒரு 10 தாங்கண்ணே என் பையனுக்கு பால் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து வளர்த்தேன் அவனை. அதுக்கு பிறகு தான் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீ கடையில் வேலைக்கு கூப்பிட்டாங்க, இந்த கிளாஸ் கழுவுறதுக்கு. அப்போ சரின்னு சொல்லி போனேன். அங்கேயே ஊஞ்சல் போட்டிருப்பேன், தொட்டி ஊஞ்சல் போட்டு இவன் அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு அப்படி வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு பையன் சொன்னான், வெற்றின்னு ஒரு பையன் சொன்னான், நீ இதை போட்டு அலையிறதுக்கு மண்டபத்தில் போய் கூனி வாங்கி கொண்டு வில்லு, உனக்கு நல்லா வியாபாரம் ஓடும் அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லி மண்டபத்துக்கு போனேன். அதை கொண்டு வந்து நான் விற்றேன். விற்றா அன்றைக்கு சமயத்தில் ஒரு 200-300 இருந்து. அப்போனா இப்போ ஒரு 15 முன்னாடி, அப்போவே ஒரு 300-400 இருந்துச்சு. அப்போவே நான் நினச்சேன், சரி அப்போ இது நல்ல வியாபாரம் தான், அந்த பையனுக்கு கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூனியை வாங்கி ஒரு நாள் விற்றேன், 2 விற்றேன். திருப்பி இந்த பக்கமும் தெற்க கடற்கரைக்கும் வடக்கு கடற்கரைக்கும் போக ஆரம்பித்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கூனி வியாபாரம் கை கொடுத்துச்சு. கை கொடுத்தா என் பையனும் சின்ன பையனா, அவனையும் வச்சுக்கிட்டு அவனை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவேன், இல்லை கையில் கொண்டுட்டு போவேன். அப்படியே கொண்டு போய் இந்த கூனி வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ முத விட இருந்ததுக்கு இப்போ நல்லா பரவாயில்லைன்னு சொன்னாலும், ஆனால் இப்போதைக்கு 1 கொஞ்சம் வியாபாரங்கள் இல்லை. என்ன ரேட்டு கூட கடற்கரை ரேட்டு கூடங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு விற்க முடியலை. சும்மா சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 200 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம இங்கே பழகினதுனால நம்மளுக்கு அது 61 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி, அதுதான் இப்படி தான் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:25 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கி தேசிய விளையாட்டு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு தினமாக வந்து பார்க்கப்படுது தேசிய விளையாட்டு தினம். இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவோட ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேம், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணை முடிட்டு சொல்கிறது கிரிக்கெட் தான். நம்மளுக்கு கிரிக்கெட்டை தவிர ஒரு பெரிய விளையாட்டுக்கு என்ன இருக்குன்னு கூட டக்குன்னு வந்து வராது. ஏதாவது விளையாட்டு பெற சொல்லுவாங்கன்னா கிரிக்கெட்னு மட்டும்தான் மண்டைக்கு வந்து வந்துடும். அந்தளவுக்கு நிறைய சாம்பியன்ஷிப் வந்து வச்சுருக்காங்க, நிறைய வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சு வச்சுருக்காங்க. உலகளவில் ஒரு 1 இடத்த வந்து அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு நாடாகவும் நம்ம இந்தியா வந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த விளையாட்டு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு வந்து விளையாட்டு துறையில் சாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுத்து அப்படின்னா, ஹாக்கி. ஹாக்கிங்கிறது இந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியா தலை தூக்க ஆரம்பித்த சமயத்தில், இந்தியாவுக்குள்ளே வந்து வர்ற இந்தியா போய் ஹாக்கி விளையாட ஒலிம்பிக்ஸ் விளையாட ஆரம்பித்த டைமில் அதிகப்படியான ஹாக்கி தங்கப்பதக்கம் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். இந்த மென்ஸ் டீம் வந்து போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஹாக்கியில் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த டைமில் 1947 அந்த சமயத்தில் வந்து நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில். இப்போ இந்த ஹாக்கியில் நம்ம இந்தியா சார்பாக 1000 கோல் அடித்த ஒரே வீரராக இருக்கக்கூடிய நம்ம இந்திய வீரர் தயான் சந்த் அவங்களோட அந்த பிறந்த நாளை வந்து கௌரவிக்க தான் இன்றைக்கி நாளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விளையாட்டு தினம் அப்படின்ற ஒரு தினமாக வந்து வச்சுருக்காங்க. இந்த தயான் சந்துக்கு வந்து அவங்க கௌரவிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக அங்கே நிறைய சிலைகள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. நிறைய ஒரு ஸ்டேடியம்ஸ் வந்து அவங்க பேரில் வந்திருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான வீரராக அந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கப்பட்டவங்க தான் தயான் சந்த். அவங்களோட பிறந்தநாள் இன்றைக்கி தேசிய விளையாட்டு தினமாக வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஆனால் உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு அந்த விளையாட்டை நல்லபடியாக வந்து விளையாடுங்க. விளையாடுறங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து சும்மா நேரப்போக்குக்காக விளையாடுறது மட்டும் கிடையாது, அது நம்மளோட நல்ல ஒரு மனநிலையை வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோரும் சேர்ந்து விளையாடும் போது அது ஒரு சந்தோஷத்தை வந்து தரும், எல்லாரும் ஒரு ஒற்றுமையும் தரும். விளையாட்டுங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து தரும். அதனால் நல்லபடியாக விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பண்ணலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு வேலை வாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். என்ன வேலை வாய்ப்பு, யார் வந்து வெளியிட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நம்மளோட இந்திய ரயில்வேஸில் வந்து இப்போ ஒரு பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வேஸுக்கு உட்பட்ட இந்திய ரயில்வேஸின் ஒரு இன்ஜினியரிங் பணிகளுக்காக, அங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரிங் பணிகளுக்காக இப்போ எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர் இந்த மாதிரியான பிரிவுகளில் வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 பணியிடங்கள் வந்து இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இப்போ உங்களில் யாராச்சும் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆன்லைனில் தேர்வு வந்திருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் வந்திருக்கும். உங்களோட வயது வந்து 18 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு வயது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யாராச்சும் நம்ம இந்திய ரயில்வேஸில் வந்து சேர்ந்து, நம்ம இந்திய ரயில்வேஸில் ஒரு பணியாளராக வந்து ஒரு வேலை பார்க்கணும், நல்ல ஒரு மாநில அரசோட ஒரு வேலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு மத்திய அரசோட ஒரு வேலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு துறை, எப்போவுமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரயில்வே துறையை வந்து மாற்றவே முடியாது, அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது, அது தனியாக ஒரு செக்டர், பெரிய செக்டராகவே வந்து எப்போவுமே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு துறையில் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். rrbapply.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில், rrbapply.gov.in இந்த இணையதள முகவரியை வந்து நாம வச்சுங்க, விண்ணப்பி. அதே மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு வந்து போக வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாரர்களுடைய இந்த கைரேகையாக வந்து பதிவு பண்ணக்கூடிய இகேஒய்சி அதுக்கான ஒரு பணி வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தாராளமாக போயிட்டு உங்களோட வீட்டில் உள்ளவங்களோட அந்த கைரேகளை வந்து பதிஞ்சு உங்களோட இகேஒய்சியை வந்து முடிச்சுக்கலாம். அதோட இன்னைக்கு இந்த வாரத்தோட இறுதி நாள் சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 நல்ல ஒரு விடுமுறை நாட்களும் வந்து இருக்குது. சிறப்பாக அந்த விடுமுறை நாட்களை எல்லாம் வந்து கொண்டாடுங்க. இந்த வாரமே ஒரு நல்ல ஒரு வாரமாக தான் வந்து போச்சு. நிறைய பண்டிகைகள் வந்து வந்துச்சு. நிறைய சிறப்பான இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் நிறைய வந்து இருந்துச்சு. நிறைய பேர் சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு நிறைய பேருக்கு வாழ்த்துனா வந்து சொல்லிட்டு இருந்திருப்போம். இந்த ஓணம் வந்துச்சு, ரக்ஷாபந்தன் வந்துச்சு, மிலாடி நபி வந்துச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதங்களில் இன்னும் அதிகப்படியான பண்டிகைகள் வந்து வரும், அடுத்த மாதங்களில் வந்து வரும். ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக வந்து முடிய போகுது. இன்னும் 2 தான் வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த வாரத்துக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சீ யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
3: 1.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றதில்ல, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து பண்றதுனால தாமதம் இல்லாம தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிபிக்கா வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்க வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம்.
2: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான August 29 கடந்த 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
5: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
4: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா பேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்,
6: RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80065.
7: பாட்டி உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
8: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான சனிக்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம வந்து எதை எங்கே தொலைச்சோமோ அதை தேடி பிடிச்சி கட்டமைச்சு தப்பி பிழைத்து வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை எனது அன்பான உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தயால்சன் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். அதை வந்து விளையாட்டு தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஹாக்கியில் அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். அவருக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-4-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து வந்து கோகுலத்தில் சீதை, இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க ரமேஷ் பிரியா அவங்க கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என் பேர் கோல்டா. என் வயசு 48. என்ன சொல்ல, எங்கள் ஊர் வைப்பார். கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே. ஒரு 10 வயசு, ஒரு 9-10 வயசுகளில் எல்லாம் லீவு நாள்களில் எங்கள் தாத்தா வந்து மீன் கலிக்க போயிருப்பாங்க. கலிக்க போகும்போது எங்கள் அப்பா தான் தூச்சட்டியில் கஞ்சி கொடுத்து, காப்பியும் கொடுப்பாங்க கஞ்சியும் கொடுப்பாங்க, ரெண்டும் கொண்டு கொடுத்துட்டு தாத்தா சாப்பிட வச்சுட்டு, என்னால் முடிஞ்சதை கீழே சாதாரண மீனெல்லாம் எடுத்து குடையில் போட சொல்லுவாங்க தாத்தா, அதெல்லாம் போடுவேன். அப்புறம் திரும்பி வரும்போது அந்த தூக்குச்சட்டி வாங்கிக்கிட்டு அதில் மீனை போட்டு கொடுத்துருவாங்க. கஞ்சி கொண்டுட்டு போன தூக்குச்சட்டிலையும் மீனையும் போட்டு கொடுப்பாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனேயே ஃப்ரெண்ட்ஸுகளோட திருப்பி கிளம்பிடுவோம். எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும். கம்மாயில் போய் துணி துவைப்போம். அப்புறம் நல்ல தண்ணிக்காண்டி பரவாயில்ல தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நான் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் இருந்து கல்லூரணின்னு ஒரு ஊர் இருக்கும், 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து தான் அந்த நல்ல தண்ணிக்காண்டி அவ்வளோ தூரம் சின்ன வயசில் போவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் கொண்டுட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது வந்து ஊற்று தண்ணி அள்ளும்போது கலங்கலாகவே இருக்கும். மறுநாள் ஆன பிறகுதான் கீழே மண்டியும் மேலே தெளிஞ்ச தண்ணியும் வரும். அதுக்கப்புறந்தான் அதை ஃபில்டர் பண்ணி மறுநாள்லேருந்து அதை யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். குடத்தை தூக்கிட்டு நடந்து போகும்போது நிறையா பேர் போவோம். மொத்தமாக ஒரு 10-20 பேர் மொத்தமாக தான் போவோம். அந்த இடம் வழுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆள் கீழே நிற்பாங்க, ஒரு ஆள் மேலே நிற்பாங்க. எல்லாருக்குமே ஷேரிங் பண்ணி தான் தண்ணியெல்லாம். ஒரு ஆளாக பண்ண முடியாது அந்த வேலை. ஒரு ஆள் தண்ணியை அள்ளி தர்றதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்பாங்க, ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நிற்பாங்க. அப்புறம் அவங்க அள்ளி மேலே உள்ள ஆள்கிட்ட கொடுப்பாங்க. மேலே உள்ள ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க குடத்துக்கு நிரப்புவாங்க. அப்படியே போயிருக்கிற எல்லாருமே அப்படியே மாறி எல்லா வேலையுமே பார்த்துட்டு திரும்பி வரும்போது மொத்தமாகவே தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ வண்டி தண்ணி ஊருக்குள்ளே வண்டி தண்ணி வருது. குடம் 10 ரூபா போட்டு வண்டி தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வீடுகளில் வாசல்லையே பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல் வண்டி தண்ணியுமே அதில் எடுத்துக்கிடுவாங்க. நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக பாம்பனில் வச்சுருக்காரு. பாம்பனில் தண்ணி கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துருக்கேன். வீட்டுக்குள்ளேயே தண்ணி, நல்ல தண்ணியுமே ஃபில்டர், இப்போ எல்லாம் வீட்டில் ஃபில்டர் வச்சுருக்கோம். இப்போ நான் தண்ணி கூட தூக்கியே பல நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. பாம்பனுக்கு வந்து நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணி மாதாவிலிருந்து எல்லா மாதா கோயில்லையும் கொடி ஏற்றுறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி முடிவடையும்னு நினைக்கிறேன். 10 நாளும் கோலாகலமாக எங்கெங்கே மாதா இருக்காங்களோ அங்கங்கே திருவிழாவுகள் கலகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்திலிருந்து ராவட்டனை எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, மாதா கோயில் கொடியேற்றத்துக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, நெஞ்சினிலே பட உயிரே படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே, நம்ம சாணகி அம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடல், ஒரு அவங்களுக்கு ஒரு விருது வாங்கி கொடுத்த பாடலும் கூட சொல்லலாம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் நிலையத்தார் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்று தேசிய விளையாட்டு வீரர்கள் தினம். அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று திருமண நாள், பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து நெஞ்சில் ஜில் ஜில் காதல் ஜில் ஜில் என்ற பாடலை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தேசிய விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அசைவம், ஆட்டுக்கறி வந்து ஒரு 100 கிராம் நம்ம சாப்பிட்றோம்னா, அந்த 100 கிராமில் உள்ள சத்து வந்து நம்ம சைவ காய்கறிகள்லையும் இருக்குது. அதாவது பீக்கங்காயிலையும் இருக்குது, வெண்டைக்காயிலையும் இருக்குது, இந்த சத்துக்கள் வந்து கொத்தோரங்காயிலையும் இருக்குது. அதாவது சைவத்தில் தான் அப்படின்னா இந்த காய் கால் கை வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் வந்து அந்த கறியை சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த காய்கறியிலையும் இந்த எலும்புலாம் நல்லா வளப்பட்டு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னுங்கிறத சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எழுந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌசிக் ரஹ்மான். இன்னைக்கு சனிக்கிழமை, அழகான கிழமை. இன்று என்னுடைய தங்கச்சி மகள் பிறந்த நாள், பாய்சா ராணிக்கு 12வது பிறந்த நாள். ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் தங்கமான நண்பர்களுக்கும், இதை தொகுப்பாளர்கள் அனைவருக்கும், உபயத்தாளர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அண்ணன் தங்கை அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன், பாசமலர்கள் படத்திலிருந்து மலர்ந்து மலராக குடியில் தலை சாய்த்து அந்த தொடங்கும் பாடலையும், இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும், இந்த பிறநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்கள் அவர்களுக்காகவும் வாழ்த்துக்களுடன், இன்று எல்லா நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான்.
3: சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான் அண்ணா தான் பேசுனாங்க. யாருக்கோ பிறந்தநாள் வாழ்த்துக்க அவங்க தங்கச்சி மகன் சொன்னாங்க. ஆசா ராணியா என்னன்னு தெரியல. அண்ணா நீங்கள் பேசும்போது அந்த சத்தத்துகளையெல்லாம் குறைச்சிட்டு நீட்டாக பேசுனீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கின்றோம் சகோதரி. யார், எங்கேருந்து, உங்கள் பேர், யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
5: நான் அரசமங்கலத்துலேருந்து பிரவீனா பேசுகிறேன். இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறேன், நல்லா இருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஊரில் கொடியே தேவரா இருக்கு, அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, என்னோட தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவங்க வந்து தங்கச்சி மடத்துல பனந்தோப்புல இருக்கிறாங்க. பேரு டோனா உயிர்த்தநாதன்.
3: டோனா உயிர்த்தநாதன், டோனா உயிர்த்தநாதன். இவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சகோதரி பிரவீனா அவங்க சார்பாகவும், எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்த நாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு கொடியேற்றத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் சகோதரி?
5: ஆனா காதலுடன் படத்துல இருந்து வாழ்க பல்லாண்டு போடுங்க, அந்த பாட்டு வேணும்னா.
3: அழகான பாடல், கண்டிப்பா ஒலிக்கும், கேட்டு மகிழ்ந்திருங்கள் கடல். இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி சகோதரி அவங்க வர்றாங்க. ஒரு நல்ல தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை விடைபெற்று சொல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கான நிகழ்ச்சிகளை போகலாம். டூர் போறதை பத்தி பேசினாலே போதும் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இனம் புரியாத வகையில வரும். அதை வார்த்தைகளால புரிஞ்சுக்க முடியாது, உணரதான் முடியும். நம்ம பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே காலையில இருந்து குடும்பம், வேலைன்னு, கடன், கவலை, டென்ஷன்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரே மருந்துனா அது டூர் தான். நம்மள பல பேர் என்ன நினைப்போம்னா, டூர் போறதுக்கெல்லாம் காசு செலவாகும், வேலை பெண்டிங்ல இருக்கும்னு ஏதோ ஒரு வகையில 1000 முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம சம்பாதிக்கிற காசு எதுக்கு, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா? கிடையவே கிடையாது. இந்த உலகத்தை நம்ம பார்த்து ரசிச்சு சந்தோஷமா இருக்கதான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு 4 ஊர் சுத்திட்டு வர்றது நம்ம மனசுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல நடக்கிற அந்த கலகலப்பே தனி அழகுதான். எந்த ஊருக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாமா இல்ல கொடைக்கானல் போகலாமா, இப்படி ஏதாவது கடற்கரை பக்கம் போய் காத்து வாங்கலாமா அப்படின்னு குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து பேசுறப்ப வர்ற அந்த உற்சாகம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம பாதி டூரை சுத்தி பார்த்த மாதிரி தான். அப்புறம் டூருக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி தூக்கமே வராது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு துணிகளை பேக் பண்றது, பஸ்ல என்ன ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படின்னு சின்ன பசங்க மாதிரி மனசு துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அன்னைக்கு காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பஸ்லயோ கார்லயோ ஏறி உட்காந்து வண்டியை எடுக்கிறப்போ மனசுல உள்ள பாரம் எல்லாமே அப்படியே பஞ்சா பறந்துடும். நம்ம முகத்துல அந்த ஃபீல் இருக்கே, அதை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கவும் முடியாது. வழியில எங்கேயாவது வண்டியை நிறுத்தி சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம குடும்பத்தார்கிட்டயோ பேசுற ஜாலியான அந்த அரட்டை விடிய விடிய நீண்டுகிட்டே போகும். போற இடத்துல நம்ம டென்ஷனை சுத்தமா மறந்துடணும். அங்க இருக்கிற புதுசு புதுசு மனுஷர்களை பாக்குறது, அவங்களோட பழக்க வழக்கங்களை கத்துக்கிறது, அந்த ஊர் ஸ்பெஷல் சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வேற லெவல்ல இருக்கும். நம்மளுக்கு சமையல் வேலையும் கிடையாது, பாத்திரம் பண்ண தேய்க்கிற டென்ஷனும் கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு தூங்கலாம், நினைச்ச ஊரை சுத்தி பார்க்கலாம், அப்படியே செல்ஃபி எடுத்து சீராவே இருக்கும். இன்றைக்கான நிகழ்ச்சியிலையும் நம்ம டூரை பத்தி தான் மோஸ்ட்லி பேச போறோம். பொதுவா நம்ம டூர் போகணும்னு நல்லா பிளானும் பண்ணுவோம், டென்ஷனா கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா கிதியோன் அவர்களும் களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், அந்த சர்க்கிள் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதே நம்ம மவுண்டைன் யூட்டைட்லாம் ஏறிட்டோம்னா அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்காது, அப்போதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம லைஃப்ல நடக்கிறத டிஸ்கஸ் பண்ண முடியும், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்.
4: சரி, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு அது வந்து டக்குன்னு பண்ண போறோம் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்?
3: அப்போ கண்டிப்பாக போகிற 5 பேர் போறோம்னா ஒரு பையன் கேன்சல் பண்ண ஆக்டிவாக இருக்கான்னா யாராவது ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்ணி அட்வைஸ் பண்ணி சரி இது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டு மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது ட்ரிப் பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்றப்பில் எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணியிருப்பேன், எப்படி போய் என்ன பண்ண போறோம்ட்டு. ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம 5 பேர் சேர்ந்து திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்ட்.
4: இப்போ நீங்க பார்த்து பிளான் பண்ணிட்டு நடக்க போற நேரத்தில் அது கேன்சல் ஆயிருக்கா? பாசம்
3: கேன்சல் ஆகாது, எப்படி போஸ்ட்போன் ஆகிடும், தள்ளி வச்சிருவோம்.
4: நன்றி.
2: பொதுவாகவே நம்ம டூர் போகணும் அப்படின்னா நல்லா பிளான் பண்ணுவோம். நைட்டு முழுக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம், நான் இந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன், இந்த செலவை நீ ஏற்றுக்க, இந்த மாதிரி விடிய விடிய பிளான் பண்ணுவோம். ஆனால் போகிற நேரத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டு, மாப்பிள்ளை என்கிட்ட காசு இல்லை, மச்சான் என்கிட்ட காசு இல்லைடா, வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தட்டி கழிப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒருவேளை காசு கூட இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அவனுக்கு ஏதோ பிரச்சனை போலடா, நம்ம கொஞ்சம் காசை கொடுத்து சரி பண்ணுவோம், அவனே இழுத்து கூப்பிட்டு போவான்டா, இல்லைன்னா இந்த டூர் போகிறது நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இந்த டூர் எப்படியாவது கேன்சல் ஆயிரும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போகலான்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கூட நம்ம டூர் போகிறதுக்கு எந்த அளவு பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேன்சல் பண்ணாமே இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு கிதியோன் அவர்கள் கேட்ட அம்மா பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் நண்பர்களே, நான் வந்து தண்ணீரூட்டு கிராமத்திலேருந்து ராபின். எனக்கு கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு தினமா ஆரம்பிச்சது அந்த கடல் தொழிலுக்கு நான் போனது. கடல் வந்து எனக்கு மெயின். கடலில் உள்ள பவளப்பாறைகள் இதெல்லாம் வந்து யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணால் கூட எனக்கு அதை டக்குன்னு போய் தட்டி கேட்பேன், ஏன் இந்த இதில் கடலில் உள்ள பாறைகளை உடைக்கிறிய. இப்போ கூட ஒரு மெதவ பாலம் இருந்துச்சு. மெதவ பாலம் வந்து கடல் வந்து வத்துற டயத்தில் வந்து அந்த முகுரைஞ்சிலும் முருகை அது வந்து ஒரு பவளப்பாறை தான், அது டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் அதை கூட தடுக்கிறதுக்கு மொதல் ஆளாக குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஊர் சார்பாக கொஞ்சம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தினோம். இப்படி பல ரீதியாக வந்து கடலில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கடல் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். அது நண்டா இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், கனவா, இறால், இது எல்லாத்துக்கும் வந்து பவளப்பாறை வந்து மெயின். அதனால வந்து எனக்கு பவளப்பாறை வந்து யாராவது டேமேஜ் பண்ணால் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்காது. நான் செய்கிறத கூட்டுத் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட்டுத் தொழில்னு எடுத்துகிட்டா பாரம்பரிய தொழில் அது. மொதல் மொதல் கூடு வைக்கும்போது ஒரு பாகம் ஒன்றரை பாக தண்ணியில் தான் ஓடுனேன். அதுவும் வந்து எப்படின்னா காதுலாம் வலிக்கும். மொதல் மொதல் ஓடும்போது காது லைட்டாக பொறுக்கும். இப்போ வந்து மூன்றரை பாகம், நாலு பாகம், அஞ்சு பாகம் உடச்சனாலும் ஓடுவேன். இதில் வந்து என்னென்னா நாங்கள் இறை கொண்டு போவோம். இறால் மண்டை நண்டு போகுது. அப்போ கொண்டு போகும்போது நாங்கள் அது இறையை எடுத்துகிட்டு டைப் பண்ணி உள்ள தண்ணிகளை போகும்போது குட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து எப்படின்னா எங்களை சுற்றி நிறைய வரும். வந்து அது அந்த அந்த வேஸ்ட்டு அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அதே போல் கூட்டை வந்து உள்ளே இறைய போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லாத மீன்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் சாப்பிடும். எல்லாமே இது வேணும். அதே போல் நாங்கள் கூட்டை வந்து இப்போ மீன் நிறைய ஏறிச்சு, எங்களுக்கு தேவையான மீன் அந்த கூட்டுக்கில் இருக்குது அப்படின்னா நாங்கள் அது மேலே எடுப்போம். எடுத்து எங்களுக்கு தேவையான விலை போகக்கூடிய மீன்களை மட்டும்தான் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதை கொண்டு வருவோம் விற்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே தேவையில்லாத மீன்கள், சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து ரேட்டு போகாது அப்படின்னா அதை வளர்கிறதுக்காக திருப்பி கடல்லே விடுவோம். நான் ஒரு நாள்லாம் வந்து எனக்கு அதிர்ச்சின்னு கொடுத்தத பார்த்துட்டா ஒரு நாள் கூடு பார்த்துட்ருக்கேன். நல்ல கடல் வந்து ரொம்ப தண்ணி கலக்காக இருக்குது, தண்ணி வந்து மங்களாக தெரியுது, கிளியராக இல்லை. அப்போ என்னுடைய உள்மனசு உள்ளது, இந்த கலக்குக்களை கூடு பார்த்துட்ருக்கோமே பக்கத்தில் அஞ்சாலா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். நான் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலேயே என்னை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு அரை அடி கேப்பில் நிற்கிது, பொந்துக்குள்ளேருந்து வெட்டி பார்த்துக்கிட்டு. அது எனக்கு ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது சப்போஸ் வெளியே வந்து அஞ்சாலை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா, சினையாக இருந்துச்சுன்னா கடிக்கும் சொல்லுவாப்பில். அது வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கடிச்சிச்சின்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும் கடிக்கிற இடத்துல, அப்படியே உருவி சதையை எடுத்துரும். ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கூட்டத்தில்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பொதுவா நம்ம டூர் போகணும்னு நல்லா பிளான் பண்ணுவோம், கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது நம்ம மனதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. டூருக்கு போறோம்னா அந்த பயணம் முடிகிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை கத்துக்கலாம். குறிப்பா ஒரு ஊருக்கு தூரத்துல பயணம் பண்றப்போ வழியில இருக்கிற மலைகள், நதிகள், குளங்கள், வயல்வெளிகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே போறதுதான் டூரோட உண்மையான சுகமே. ஆனா நம்மள பல பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தூரமா டூர் போறப்ப நம்ம கண்ணில் படுற ஒவ்வொரு காட்சியும் நமக்குள்ள ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லித்தரும். சில காட்சிகள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும், சில இடங்களோட அழகை பார்த்தா அப்படியே போயிடுவோம், சில விஷயங்கள் நம்மளை ஆழமா சிந்திக்கவும் வைக்கும். அதனால நம்ம பண்ற ஒவ்வொரு பயணமுமே நமக்கு எதையாவது ஒன்று கத்து கொடுத்துட்டே தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவா நாம நம்மளை சுத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்போம், மற்றவங்களை பத்தின புரிதல் நமக்கு பெருசா இருக்காது. ஆனா ரொம்ப தூரம் போறப்ப சமூகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம டூருக்கு ஒரு ரயிலையோ பஸ்லயோ போகும்போது அந்த வண்டியில வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி டூருக்கு போறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்காக போவாங்க, ஒவ்வொரு டூருக்கு போவாங்க. அப்படி புதிய மனுஷங்களை பார்க்குறப்போ பேசுகிறப்போ இந்த சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்ம அறிவு எப்படியெல்லாம் வளருதுன்னா வெளியூர்களுக்கு போய் அங்கே இருக்கிற புதிய மக்களை பார்க்கறது, அவங்களோட கலாச்சாரங்களை பழகிக்கிறது, உணவு முறைகளை பழகிக்கிறது, அந்த ஊரோட தட்பவெட்பநிலை நம்ம உடம்புக்கு ஒத்துப்போதா என்ன ஏதுன்னு அனுபவிச்சு ரசிச்சு பார்த்தாலே நம்ம மூளை ரொம்ப சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து நம்மளை இன்னுமே அழகா சிந்திக்க வைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர்.

0: உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவுறதால நம்மளோட பர்சனாலிட்டியும் ஆளுமை திறனும் இன்னுமே அதிகமாகும். நம்ம வாழ்க்கையோட கடினமான காலங்களில் சரியான முடிவை எடுக்கவும் சிந்தனை திறனை வந்து விரிவுபடுத்தவும் பயணங்கள் ரொம்பவே துணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட படைப்பாற்றல் திறனும் இதனால் இன்னுமே அதிகமாகும். அடிக்கடி டூர் போகிறதுனால பயணத்தில் பார்க்குற விஷயங்களை அப்படியே சில பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் உள்ளவங்களை வரைய இல்லைன்னா வெளியே ஏதாவது இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அதையெல்லாம் வரைகிற பழக்கம் ரொம்ப பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி பழக்கங்கள் கூட நம்ம டூர் போகும்போது ரொம்ப வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்ன செய்யும், நம்மளோட கவலைகள் எல்லாமே மறந்து நம்ம ஒரு மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுக்கு போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். டூர் போகும்போது நமக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை கிடைக்காமல் போகலாம். சில நேரங்களில் ரொம்ப கடினமான சூழல்களை எதிர்கொள்ள வேண்டியதும் வரலாம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்பில் நம்மளை தயாரிச்சுக்குவோம். இந்த பண்பு எந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப நம்மளை மாற்றிக்கொள்ளும் தன்மையை கற்றுக் கொடுக்கறதோட எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை திறமையாக எதிர்கொள்கிற வாய்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அடிக்கடி டூர் போய் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே இதய நோய் வர்றதை தடுத்துக்கலாம் அப்படின்னு சுற்றுலா போகிறது ரொம்பவே உதவியாக இருக்குது. வெறும் பொழுதுபோக்குக்காகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம டூர் போகிறது கிடையாது. நம் உண்மையை சொன்னால் கவலைகளை மறக்க செய்து மனசுலையும் சரி உடலையும் சரி ஏதாவது ஒரு வழிகள் இருந்து அதை அப்படியே மறக்கடிச்சு உடலையும் நல்ல புத்துணர்ச்சியாக வச்சுக்க செய்கிறது தான் இந்த டூர் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக சிவா அவர்கள் களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: என் பேர் சிவா, நான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஏதாச்சும் டூர் ஏதாச்சும் பிளான் பண்ணி போவீங்களா அடிக்கடி? ஆ போவோம். இல்லை இப்போ வாழ்க்கையிலேயும் போன வருஷம் ஒருத்தராக போவோம், வாழ்க்கையிலேயும் முதல் தடவை அப்போ தான் போவோம் சொல்லி போயிருக்கேன். சில வருஷம் இல்லை இந்த போவோம்டான்னு சொல்லி அப்படியே போயிடும். இந்த மாதிரி ஒரு டூர் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானே எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் போகணும்னா ஐயா, அப்புறம் போகிற ஆளுக்குலாம் சேர்த்து அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படியே ஒரு ஒரு மாதம் ஓட்டிடுவாங்க. அப்புறம் காசு ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஓட்டிடுவாங்க. அப்படியே இந்த போவோம் அந்த போவோம் அப்படி ஒருத்தன் வரலன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் இந்த மாப்பிள்ள நாளைக்கு போவோம்னு சொல்லுவான், மாப்பிள்ள வீட்டில் இடம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஒரு ஒரு ஆள் தப்பி தட்டி விட்டு கடைசியாக போன வருஷம் தான் ஒரு ட்ரிப்பே போனோம். நாலு அஞ்சு வருஷமாக பிளான் பண்ணி சரி இந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாம் ரெடியாக செட்டாக இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரிப்பை வந்து வேணாம் போவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்காது? இப்போ இவரு எல்லாரும் கிளம்பி வீட்டில் எடுத்த காசு வேணும் வேனில் உட்காந்து அப்புறம் வேணான்னு சொன்னாலும் என்னடா ஆச்சு அப்படி அடுத்த அந்த காசு வச்சு வேற எங்கேயாச்சும் போகிற மாதிரி பிளான் பண்ணி
2: அப்படி கேன்சல் ஆகிடும். கேன்சல்
1: தான் வேணும். அதை வச்சு எங்கேயாச்சும் போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம்.
2: நீங்கள் லாஸ்ட்டாக போனேன் ட்ரிப் எதுவும் ட்ரிப்
1: லாஸ்ட்டாக போனது கொடைக்கானலுக்கு போனோம். கொடைக்கானல் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போயிட்டு
2: இப்போ அடுத்தது ஒரு ட்ரிப் பிளான் வச்சுருக்கீங்களா?
1: ட்ரிப்பே பிளான் வச்சிருக்காங்க, ஒண்டர்லா போவோம் வச்சிருக்காங்க, பார்ப்போம்.
2: நல்லபடியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்கள்.
1: எனக்கு மங்காத்தா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
2: நன்றி.
0: பொதுவாகவே நம்ம டூர் போனோம்னா விடிய பிளான் பண்ணுவோம். எந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம், எந்த பேக்கில் எடுத்து வைக்கலாம், கார் பிடிக்கலாமா, ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, இந்த மாதிரி விடிய ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு திடீர்னு போகலை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? இதுக்காடா இவ்வளவு அங்கெல்லாம் ரூம் புக் பண்ணமேடா போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு, இங்கே இப்படி பண்ணமே அப்படி பண்ணமேன்னு யோசித்து குழம்புறதை விட்டுட்டு அடுத்ததான் இன்னொரு நாள் எப்படி டூர் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க. வருஷமெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சிவா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:48 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பொதுவா நம்ம டூர் போகணும்னு நம்ம எல்லாரும் பிளானும் பண்ணுவோம் கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற பிளானும் அதில் நாம் பண்ணுற லூட்டையும் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். டூருக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடங்கி பட்டை கிளப்பிட்டு இருப்பாங்க. இந்த தடவை நம்ம ஊட்டி இல்லைனா கொடைக்கானல் தான் போகணும் அப்படிங்கிறத என் குரூப்பில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் எல்லா இடத்தையும் இந்த தடவையாவது போய் நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும்னு சும்மா அள்ளி விடுவோம். அப்புறம் என்னென்னவோ பிளான் பண்ணுவோம். ட்ரெயினில் போகும்போது இந்த ஸ்நாக்ஸ் தான் வாங்கணும், நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து கதை பேசணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், செல்ஃபியாக எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக சன்ரைஸ் பார்க்க காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிடணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். எந்த ஹோட்டலில் போய் தங்குறது, என்னென்ன போய் சாப்பிடணும், நம்ம கூகுளில் போட்டு ஆராய்ச்சி பண்ணியே பெரிய பட்ஜெட்டே ரெடி பண்ணி வச்சுருப்போம். டூருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி பேக் பண்ணுறதுல ஆரம்பிச்சிரு தனி அது அந்த துணிமணிகளெல்லாம் பேக்கில் எடுத்து வைக்கிறது ஒரு தனி சுகம். சின்ன பசங்க மாதிரி இந்த துணியை போடலாமா அந்த துணியை போடலாமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம மனசு ஒரு நிலையிலேயே இருக்காதுன்னு சொல்லலாம். இப்படி டூர் போகிறதுக்கு தூக்கமே இல்லாமல் நம்ம முழிச்சுட்டே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வண்டி நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுடணும்னு முந்தின நாளே டிரைவர்கிட்ட 10 தடவையாவது ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவோம். ஆனால் இவ்வளவு ஆசை ஆசையாக கட்டுக்கட்டாக பிளான் பண்ணுற நாம தான் கடைசியில் அதே பிளானாக சொந்த கையாலேயே சூனியம் வச்ச மாதிரி கேன்சலும் பண்ணுவோம். கரெக்டாக கிளம்புற அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு ஒரு முக்கியமான கால் வரும். இல்லை வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி இல்லைப்பா இந்த தடவை போக வேணாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் மச்சான் இந்த தடவை வேணாம் மச்சான் அடுத்த தடவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் குண்டையே தூக்கி போடுவாங்க. இப்படி தாங்க நம்ம ரொம்ப ஆசை ஆசையாக போட்ட பிளான் எல்லாமே கடைசியில் கேன்சல் ஆகும்போது என்ன செய்வோம்? நம்ம பேக்கில் எடுத்து அடுக்கி வச்ச துணியெல்லாம் அப்படியே ஓரமாக பீரோலையே போய் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இந்த டூரே வேணாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்க கருத்துக்கள் என்னென்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: அன்பு தங்கை அமளி ஜெனிஃபர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாப்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
2: வணக்கம்னா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறீங்களா?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்படி நீங்கள் டூர் போகும்போதுக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்க, எந்தெந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க?
3: ஆமாம்மா, கண்டிப்பாக நாங்கள் வந்து டூர் போகணும்னா முன்கூட்டியே நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக சுற்றுலா தலங்களை பார்க்க போகணும்னு நினச்சா நாங்கள் முன்கூட்டியே அதுக்கு உண்டான தயாரிப்புலாம் பண்ணுவோம். தாஜ்மஹால் போகலாம்னு சொல்லி பார்க்கணும்னு எல்லாம் ஆசைப்பட்டு ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டோம்.
2: ஓகேண்ணா.
3: ட்ரெயின் புக் பண்ணி எல்லாம் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் 2-3 நாளாக எல்லா துணியை எல்லாம் எடுத்து வைக்கிறது பண்ணுறது என்ன தேவையோ அத்தனைக்கும் இப்போ பேஸ்ட் ப்ரெஸ் அப்புறம் அது மாதிரி மட்டும் இல்லாமட்டு மாத்திரை மறந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிறோம்.
2: சரி,
3: ரெடி ஆகிற பட்சத்துல என்னுடைய அம்மாவோட அம்மா தவறிட்டாங்க, எனக்கு பாட்டி.
2: ஓகேண்ணா. உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? டூர் போறதுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
3: வருஷக்கணக்கில் போகணும்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி என்ன சொல்ல போனா நைட்டே எல்லாம் சப்பாத்தி இந்த புளிச்சோறு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
2: ஆனா
3: அதிகாலை வந்து 4 மணிக்கு ட்ரெயின், இரவு 12 மணிக்கு பாட்டி கால் ஆயிட்டாங்க.
2: சரிண்ணா. சரி, கடைசியில போனீங்களா இல்லையா, எப்ப போனீங்க?
3: இல்ல போக இன்னைக்கு வரல, போகலம்மா போகும். அதுல வந்து தவறி போனது,
2: கண்டிப்பா
3: முயற்சிக்கிறோம். இன்னை வரல, போகல, போக முடியல. இனி போறக்கூடிய காலத்துல விமானத்துல சர்வசனமா போலாம். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கு மன வருத்தங்கிறத விட குழந்தைங்க எங்க மகள் மகன் இவங்க எல்லாம் ரொம்ப ஆசையா இருந்தாங்க.
2: ஓகேண்ணா,
3: அவங்களுக்கு ரொம்ப ஒரு அது மன உளைச்சல் மாதிரி எங்களுக்கு ஆச்சு.
2: அதனால என்ன, இன்னொரு தடவை பிளான் பண்ணுங்க, அதெல்லாம் போயிடலாம், சேர்ந்து பிளான் பண்ணுங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. மறுநேரம் எப்படியாவது போயிடலாம்.
3: கண்டிப்பா அந்த அந்த நேரத்துல போயிருந்தா கூட எனது மகள் மகனோட போயிருக்கோம், இப்ப எங்க பேர குழந்தைகளோட போகக்கூடிய வாய்ப்பு.
2: அது ரொம்ப அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அப்ப இப்ப பேர குழந்தைகளோட எல்லாம் போகும்போது இன்னுமே ஜாலியா இருக்கும்ல. உங்களுக்கு கடவுள் வந்து இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காப்ல. அப்ப ஏன்னா நீங்க உங்க பிள்ளைய மட்டும்தான் போயிருப்பீங்க, இப்ப பேரமேத்திகளோட போறது இன்னொரு அமைப்பு தானே.
3: அருமையா சொன்னீங்க, உண்மையிலே சொல்றேன், இது கடவுள் நமக்கு வந்து அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிப்பா நடக்கும். அந்த போய குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் அங்க பாக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு.
2: கண்டிப்பானா டூர் கண்டிப்பா போங்க, இன்னொரு தடவை பிளான் பண்ணுங்க, பேர குழந்தைகளோட டூருக்கு போங்க. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து கிழக்கு சீமை.
2: கிழக்கு சீமை, ஓகேண்ணா. என்ன பாடு பாட்டு?
3: மானூட்டு மந்தையில அந்த பாடல்.
2: தந்துடலாம்ணா. தேங்க்யூண்ணா.
3: நன்றிமா. நன்றிமா.
2: தேங்க்யூண்ணா. உண்மைக்குமே நம்ம டூர் போகும்போது நல்லா பிளான் பண்ணி வச்சுருவோம், இங்கே போகணும் அங்கே போகணும். இந்த சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு சில பேருக்கு இந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டாலாம் ரொம்ப பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பேருக்கு கொஞ்சம் வயசு கம்மியாக உள்ளவங்க சாப்பிட்டுக்குருவாங்க, இருந்தாலுமே இந்த வயசானவங்கலாம் போகும்போது ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது, செரிமான ஆகாது. இந்த விஷயத்துக்காகவே இந்த சாப்பாடெலாம் நம்ம கெட்டி கொண்டு போகிற பழக்கம் இருக்குது. இப்படி திடீர்னு நம்ம நைட்டு காலையில் 4 மணிக்கு கிளம்ப போகிறோம், நைட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனநிலை உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். பொதுவாக நம்ம டூர் போகணும்னு பிளான் பண்ணுறதும் பிளான் பண்ணும்போது நல்லா பண்ணுவோம், திடீர்னு அதை கேன்சல் பண்ணுவோம். இப்படி பிளான் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், அதை கேன்சல் பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள கால் பண்ணுங்கள் 709-443-9999. ரொம்ப ஆசையாக மாத கணக்கில் பிளான் பண்ணி பேக்கையெல்லாம் திறந்து வச்சு ட்ரெஸ்ஸுகளை அயன் பண்ணி அடுக்கி வச்சுட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி மொதல் நாள் ராத்திரி இல்லை காலையிலேயோ டூர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க இதை பற்றி நல்லா தெரியும். அந்த நேரம் நம்ம மனசில் ஏறுற கோபமும் வர்ற கோபமும் எரிச்சலும் பக்கத்தில் வர்றவங்க யாருமே தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கோபம் அவ்வளவு வெறியாக இருக்கும். காலையில் விடிஞ்சதும் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் பார்த்தா டமால் டமால்னு மெசேஜ்லாம் வந்துகிட்டே இருக்கும். மச்சான் ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல, மச்சான் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என் முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அப்படி இப்படின்னு ஒரு மெசேஜாக வரும். இதையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. நாம் இதுக்காக விடிய விடிய நான் உட்காந்துட்டு அந்த ரூம் புக் பண்ணலாமா, இங்கே கூகுளில் எந்தெந்த ஹோட்டல்லாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி என்னோட ஒரு மாசமே போச்சு, எதுலையுமே நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போச்சு, இந்த மாதிரி என் மண்டையில குண்டை தூக்கி போட்டீங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப நொந்து போயிருவோம், சுக்குநூறா உடஞ்சு போயிருவோம். அப்புறம் அந்த ஏமாற்றம் நம்மளை படித்து எடுக்க ஆரம்பிக்கும். என்ன பண்றது, வண்டியும் புக் பண்ணிட்டோம், அந்த ஆள்கிட்ட எப்படி காசை வாங்குறது, அட்வான்ஸ் கொடுத்த காசு திரும்பி வருமா இல்லையான்னு அடுத்தடுத்து நம்ம ரொம்ப கவலைக்கிடமாவே போயிருவோம்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஸ்நாக்ஸ் இந்த டூர் போறதுக்கு தான் காலையில் வண்டி வரும், அதுக்கு முதல் நாள் தானே கேன்சல் ஆயிருக்கு. இந்த டூர் போகிறதுக்காக நம்ம ஸ்நாக்ஸு இந்த ஜூஸ் பாட்டில் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் முக்கில் போய் உட்காந்துருக்கோம். வாங்கி வச்சிருக்கியா, இதுக்கு தான் நீ டூர் போகிறதுக்கு என்னையெல்லாம் வாங்கி வச்ச, நல்லா போச்சா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த டூர் நம்ம வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் கூட நம்மளை கிண்டல் பண்ணணும்னே சொல்லலாம். ஒருத்தன் குரூப்லேருந்து சொல்லுவான், மச்சான் நான் தான் அப்போலையே சொன்னல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. இன்னொருத்தன் சொல்லுவான், இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்போவே இதெல்லாம் வேணான்னு, நீ எங்கே கேட்ட, நீயா தான் டூர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்மளை டூருக்கு பிளான் பண்ணி கொடுத்தவங்களை வந்து ரொம்பவே மண்டை காய வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். டூருக்கு இனிமே என் வாழ்க்கையில் யார் கூப்பிட்டாலும் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஒரு வாரம் அப்படியே கோவத்தை மெயின்டைன் பண்ணுவோன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பழைய அப்படியே மறுபடியும் போய் நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்ட ஒரு ரெண்டு நாள் மூஞ்சி தூக்கி வச்சுருப்போம். மூணாவது நாள் எப்பயும் போல, மச்சான் அடுத்த டூர் எங்கே போகலாம் அப்படின்னு நம்ம மறுபடியும் பிளான் போட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நம்மளோட சோகக்கதை அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக அபியூத் களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி
4: சொல்லுங்கண்ணா. பேரு அபியூத், இங்க பாமன்ல இருக்கேன், கடலுக்கு போறேன்.
3: ஆனா நீங்க எப்பாச்சும் உங்க நண்பரோட சேர்ந்து ஏதாச்சும் வெளியே டூர் போலாம், ஏதாச்சும் வெளியூர் போலாம்னு சொல்லி பிளான் எதுவும் பண்ணிருக்கீங்களா?
4: அதெல்லாம் பண்ணேன், இந்த வருஷம் கூட பண்ணோம். பண்ணதான் பசங்க எதுவும் டைம் ஏதாவது சொல்லி, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி, ஹாஸ்டல் ஐசிங்கன் ஏதாவது சொல்லி ஒரு 10 பிளான் பண்ண ஒரு 4-5 தட்டி விட்டாங்க. அதான் போக முடியாம போயிட்டு.
3: ஒரு டூர் பிளான் பண்றது அப்படிங்கறது எப்படி இருக்கும்?
4: பிளான் பண்ற என்ன, ஒரு வாரத்துக்கு நல்லா கனகனன்னு இருப்பான், எவ்வளவு மொத்தமா பேசுறது, இது பண்றது, அது பண்றது, குரூப்ல பேசுறது, நேர பாட்டு பேசுறது, அது சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரா சொல்லுவாங்க.
3: சரி, இப்ப பேசிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் வரல கேன்சல் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்ப
4: ஒரு ஆள்னா ஒண்ணு தெரியாது, தட்டி விட்டு ஒரு ஆள் வரலன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு போயிடலாம். தலுக்க ஒரு 3-5 இப்படி சொல்லதான் நம்ம போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறும்.
3: இப்ப இந்த சமயத்துல அந்த டூர் கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
4: அதே மாதிரிதான் 4-5 இருந்தாங்க. கடைசியில ஒரு 3-4 இருந்தோம். 3-4 எங்கிட்டு போக முடியாது, நம்ம கார் இருபிடிச்சு போக முடியாது, நமக்கு தான் செலவு கூட. நம்ம போர்ட்ல இருந்து அழுக்க போனாங்க, அவங்களோட அப்படியே போயிட்டேன்.
3: எந்த ஊர் போனீங்க?
4: இந்த ஊர் 3 ஒகேனக்கல், கேரளா. அந்த
3: அருமையாக உங்களோட பேசல இருந்து தெரிவிச்சிங்க. நண்பரோட இன்னொரு பிளான் பண்ணுங்க, நல்லா பத்திரமா ஜாலியா வந்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
4: கில்லி படத்துல இருந்து விஜய் பாட்டு போடுங்க.
3: நன்றி
4: நன்றி.
2: பொதுவாகவே நம்ம டூர்லாம் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு ஓரளவு தான் செலவாகும். ரொம்ப தூரமாக உள்ள ஊர்களுக்கு வந்து டூர் போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காசு கூட வரும். அந்த நேரத்தில் ஒரு மூணு பேர் போகிற இடத்துல ஒரு அஞ்சாறு பேர் போனோம்னா அந்த காசை வந்து சராசரியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணும்போது கூட நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரலாம். இதையெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கூட தோணலாம். இந்த நேரங்களில் நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசி, சரி மச்சான் இந்த நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அடுத்த தடவை போகண்டா, என்னால் இந்த டூர், ஒருவேளை நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா என்னால் இந்த டூர் போகிறது வந்து கெட்டு போக வேணாம், நீங்களாக பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் அபியூத் அவங்க கேட்ட கில்லி படத்துலேருந்துமே பாட்டு வருது, நம்ம கணேசன் அண்ணா கேட்ட பாட்டலுமே பாட்டுமே தொடர்ந்து வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். பொதுவாக நம்ம டூர் போகணும்னு நல்லா பிளானும் பண்ணுவோம், கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுறதுக்கும் இந்த வித்தின் கேப்புக்குள்ளே நடக்கிற சோக கதைகளை கேட்டால் உண்மைக்குமே ரொம்ப சிரிப்பாக இருங்க. முதல்ல பார்த்தா மாப்பிள்ள இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ஊட்டிக்கு போகிறோம்னு ஒருத்தன் சத்தியம் அடித்து ஒருத்தன் சத்தியம் பண்ணுவான். அவங்க அப்போவே நம்ம ஆள் ஒருத்தன் சொல்லிடுவான், கையை தூக்குவான், ஃபுல்லாக என்னோட செலவு மச்சான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவாப்பில். ஆனால் கரெக்டாக டூர் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிரெடிட் கார்டு பில்லை பார்க்குறப்பவே அவனுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். கையில் இருக்கிற 4 காசும் கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ பில்லை கட்டுறதுக்கும் வீட்டு வாடகை கரண்ட் பில்லுன்னு வந்து நம்ம தலைக்கு மேலே வந்து உட்காந்துடும். சரி, அப்படியே சமாளித்து போகலான்னு பார்த்தா ஆஃபீஸில் நமக்கு நினச்ச நேரம் லீவு கிடைக்காது. இதில் நம்ம சொந்தக்காரவங்க வேற நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம பிளான் பண்ணி போக வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் பேக்குக்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்துடுவாங்க, எங்கே டூரா, இந்த வெயில்லையா, என்னப்பா அவங்கள இத்தனை நாள் கழிச்சு உங்களை வந்து பார்க்க வரலான்னு பார்த்தா நீங்கள் என்னப்பா இப்படி கிளம்புறியா, இருங்கப்பா போகலாம் இன்னொரு நாளைக்கு, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, உங்கள்கிட்ட இருந்து பேசி ஈசி இருந்துட்டு போகலாம், ஒரு 4 நாள் கழிச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக இருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியை முடிச்சு விட்ருவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம டூர் போகிறதையெல்லாம் கேன்சல் பண்ணி ஓரளவுக்கு ஓடிட்டுருக்க போகும்போது கடைசி நேரத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கால் வரும், மச்சான் எங்கள் வீட்டில் சண்டடா, எங்கள் அம்மா அழுதுட்டாங்க, எங்கள் அப்பா திட்டாங்க மாப்பிள்ள, என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லி கலண்டு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம வீட்டில் டிவியை பார்த்துட்டு மல்லாந்து படுத்துட்டு டிவியை ஹாலில் பார்த்துட்டு படுத்துக்கிற வேண்டிதான். இப்படி தான் நம்ம டூரை போகிறதுக்கு பிளான் பண்ணுறதும் டூரை கேன்சல் பண்ணிடுறதும் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கென்று வில்லியம். ஊர் தண்ணீர் ஊற்று. 12 வயசுலேருந்து நான் இங்கே கடல் தொழில் தான் போயிட்டுருக்கோம். என் ஊர் பூர்வீகமாக தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் எல்லா தொழிலுக்கும் போயிருக்கேன். லாஞ்சி போயிருக்கேன், நாட்டு படகுக்கு போயிருக்கேன், சுருக்குமடிக்கு போயிருக்கணும், எல்லா இதுக்கும் போயிருக்கேன். ஆனால் கடலில் வந்து ஒரு சில மீன்களெல்லாம் கடையும் வாங்கியிருக்கேன், குத்தும் பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கேன். இந்த சாமி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வகை, ஒரு வகையான மீன். அது வந்து சாமானத்திலே வந்து நம்மளை வந்து குறி வைக்காது. அது தண்ணிக்குள்ளே பார்த்தோம்னாக்கா அந்த ரெக்கையை விரிக்கும் போது அந்த சப்பரம் எந்த எப்படி எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு அந்த சப்பரம் மாதிரியே இருக்கும். அப்படியே நின்று அப்படியே ஆடி வரும் அப்படியே அந்த சாமி. நாங்கள் அந்த அருகிலெலாம் கூடு வைக்க போயிருக்கோம். அப்படிலாம் இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து நான் வலை விட்டுட்டு வந்தேன், நல்ல பாடு மீன். அடுத்த நாள் வந்து பாடு கம்மியில் வந்து அந்த ஒரே ஒரு சாமி மீன் தான் வந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட சொல்லுவாங்க, சாமி மீன் வந்துச்சுன்னா ஒன்றும் அடித்து தூக்கி தண்ணியில் போட்டு இல்லாக்கும் தண்ணியிலே அங்கே லாரியை தொங்க போட்டுட்டேன்னா அது வாட்டுக்கு கிடந்துட்டு கரையை வந்து தெரிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. நான் என்ன ஒன்றா அடித்து என்ன ஒன்றா 10 மேலேயே வச்சுட்டேன். 10 மேலேயே வச்சுட்டு நான் மாட்டுக்கு வலை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். பிடிச்சிருந்தாப்புல கடல் திடீர்னு குறுக்கு கடல் வந்து மாசாக ஒத்தையை தள்ளி விட கால் இடறி கொண்டு போய் கையை கொண்டு போய் அந்த சாமி மீன்லேயே வச்சுட்டேன். வச்சா தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான். என்னால் ஒன்றும் செய்யல. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே செயலந்து வச்சு. அப்போ காற்று வந்து கச்சாங்காற்று. அப்படியே கை தாங்களாக வந்து எப்படியோ கடற்கரைக்கு வர ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தாப்போ. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வாயில் நொற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப உள்ளே முள் ஒடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக உண முடியாமல் இருந்தேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்த போக வத்தைக்கெல்லாம் இந்த இது வந்து கிடக்கும். அப்படி லேசாக கம்பு வச்சு அமைக்கிட்டு அப்படியே அந்த வாயை பிடிச்சி தூக்கி தண்ணியில் தூக்கி போட்டோம். அது அந்த குஞ்சுகள் அந்த இது பக்கம் போனால் தான் வந்து ரொம்ப அப்படியே சிலுப்பிக்கிட்டு ஓடிடும். அதை சிலுப்பும் போது நம்ம பார்த்து நம்மளே மெயின் மறந்துடும். அந்த மாதிரி அப்படியே சாமி மீன்னா அதுதான் சாமி மீன். அப்போ படம் எடுத்து ஆடுற மாதிரி அப்படியே அந்த ரெக்கை அப்படியே அப்படியே திருப்பி அழகாக இருக்கும் அந்த மீன். ஆனால் சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த மீன் மாதிரி டேஸ்ட் எதுவும் கிடையாது. அப்படியே தீய சுட்டோம்னா முள்ளுக்கெல்லாம் கறியிடும். அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு நான் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பொதுவா நம்ம ஊர்ல டூர் போகணும்னு நம்ம எல்லாருமே பிளான் பண்ணுவோம், கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்மள சில பேர் டூர் போறத விரும்புவோம். எப்போ லீவு கிடைச்சாலும் குடும்பத்தோடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடைய எங்கேயாவது போகணும்னு நினைப்போம். ஆனால் சில பேர் மட்டும் டூர் போகிறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். சில குடும்பங்களுக்கு காசு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். வீட்டு செலவு, குழந்தைகளோட படிப்பு செலவு, மற்ற தேவையான செலவுகள்னு நிறைய இருக்கும். அதனால கூட டூர் போகிறதுக்காக தனியாக காசு செலவு பண்ண முடியாமல் இருக்கலாம். இப்போ டூர் போகிறத விட இந்த காசை வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்கு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு தான் நினைப்பாங்க. ஆசை இருந்தாலுமே காசு இல்லாததால் டூர் போக முடியாம தான் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு காசு பிரச்சனையே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வெளியே போகிறதுல அவ்வளவா ஆர்வம் இருக்காது. வீட்டிலே இருந்தால் போதுண்டா சாமி, எதுக்கு தூரமாக போய் அலைச்சல் இளைச்சல்னு போய்கிட்டு இடங்கள் ஒத்துக்கிறாமல் நமக்கு உடம்புக்கு செட் ஆகாது, இது தேவையா அப்படின்னு சில பேர் நீண்ட தூரம் போகிறதுலையே விரும்ப மாட்டாங்க. சில பேர் பேருந்துகள்லையோ ரயில்லையோ பயணம் செய்ய பிடிக்காது. பயணம், கூட்டம், சாமான்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னும் சில குடும்பங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் லீவு கிடைக்காது. எல்லாம் சேர்ந்து

0: ஆசை இருந்தாலும் ஒரு நேரம் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வீட்டில் நிறைய பொறுப்புகள் இருக்கும், அதனால டூர் போக முடியாமல் இருக்கும். ஆனால் டூர் போகணும்னா ரொம்ப தூரம் தான் போகணும்னு அவசியமே இல்லை, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல நல்ல இடத்துகளுக்கு போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் இன்னுமே ஜாலியாக இருக்கும். டூர் போகணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப தூரம்லாம் போகணும்னு நினைக்க வேண்டாம். டூர் போகிறோம்னா ரொம்ப தூரம் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை, பக்கத்தில் ஒரு பீச்சு போனாலுமே நம்ம மனசை ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகே மக்களே, அந்த நேயருக்கு என்னன்னு தெரில, லைன் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஜென்சி அக்கா வாட்ஸ்அப் வழியாக ஒரு நோட்ஸுமே அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: டூ போகிறனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருந்து வேலை விட்டு எல்லாத்தையும் பார்த்து வீட்டுக்குள்ளேயே சுற்றி விட்டே சுற்றி வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம்னா ரொம்ப ஹாப்பியாயிருவோம். திடீர்னு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். நம்ம வந்து நம்ம எதுவும் பிளான் போடும்போது எல்லாமே கரெக்டாக இது பண்ணி வச்சுட்டு எல்லாமே எதுவும் கேன்சல் ஆகாதபடி எல்லாமே சரி பண்ணி வச்சுட்டு நம்ம பிளான் போகிறது ரொம்ப முக்கியம். அப்படி டூர் போக முடியாதவங்க வந்து ரொம்ப லாங்காக போக முடியாட்டியும் பக்கத்து பக்கத்தில் உள்ள எந்த ஸ்பாட் இருக்கோ அங்கே போய் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சகோதரி. எனக்கு வந்து ரோஜா படத்தில் இருந்து ஏதாச்சும் ஒரு சாங் போடுங்க.
0: உண்மைக்குமே வந்து பிரவீனாக்கா வந்து சூப்பரான தகவலையே தந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நிலமா இருக்கிறீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன்ப்பா.
0: இந்த காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சூப்பரா போயிட்டு இருக்குப்பா.
0: சரி சொல்லுங்க, நான் டூர் போறதுக்கு நீங்க நல்லா பிளான் பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அது கேன்சல் ஆயிருக்கா?
2: என்னால கேன்சல் ஆனதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால எப்ப பாரு டூர் போடுவோம் பிளான் கேன்சல் ஆயிடும்.
0: ஓகேண்ணா. சரி, அந்த நேரத்துல உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சரி, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்
2: அப்படின்னு போலாம் அப்படின்ட்டு நினைச்சிடறோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும், சில சமயம் கோபம் வரும். ஏன்டாப்பா இந்த ப்ரீ பிளான் பண்ணும், பேசாம இந்த பிளானே முன்னாடி போட்டிருக்க வேண்டாமே அப்படின்னு கூட தோணும்ப்பா.
0: சரி, என்னென்ன காரணங்களால வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி விடுவாங்க?
2: குடும்ப காரணம் சொல்லுவாங்கப்பா. சில வீட்டுல பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க, சிலருக்கு திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இப்ப பிளான் போட்டுருவோம், போட்டுட்டு இல்லடா கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதனால இந்த சமயத்துல போனா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு போடுவாங்க. அப்புறமா சிலருக்கு வந்து என்னமோ தெரியலடா இப்ப எனக்கு போகணுங்கிற மூடே இல்ல, நீங்க போய்க்கோங்க அப்படின்ட்டு மூடு எனக்கு இல்ல அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஏமாற்றமாகத்தான்.
0: டூர் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, அந்த தருணம் எந்த மாதிரி இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டூர் போனோடா என்னென்னமோ பிளான் பண்ணுவோம்ல, அந்த நேரத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி மனநிலையில இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க?
2: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும்பா. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நாங்க நல்லா இந்த ஊருக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவோம். அப்ப வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எந்த ஊர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. கம்மி காசு தான் ஆகும் ஊருக்கு போக, ஆனா பயங்கரமா என்ஜாய் பண்ண அப்படி என்ன அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த இடங்கள்லாம் போகணும் அதை இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகாத இடங்கள் எது அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி சில ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஏஜென்சியோட ட்ரிப் போனா நல்லா இருக்குமா, இல்ல நம்மளாகவே வாகனம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமா, அங்க இருக்கக்கூடிய ரெசார்ட் என்ன, அங்க எப்படி இருக்கும், அப்புறமா தட்பவெப்ப நிலை எல்லாம் எப்படி இருக்கும், அப்புறமா இந்த டேஸ் வந்து எவ்வளவு பேருக்கு தோதுப்பட்டு வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஹாப்பியா இருக்கும் அது டிஸ்கஷன்.
0: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு அந்த பாடல் அழகிய தமிழ் மகன் இந்த திரைப்படத்துல இருந்து கொடுங்கப்பா.
0: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. சூப்பர்ண்ணா, உங்க கருத்துக்கு நன்றி அண்ணா. பொதுவாகவே நம்ம டூர் போறதுக்கு பிளான் பண்றது தான், எல்லாருமே டூர் போகலாம், இந்த அந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இருந்தாலுமே அந்த இடத்துல காசு ஒரு பிரச்சனையா இருக்கும், அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்கண்ணா, யாருண்ணா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
3: என்ன
0: அப்ப வருஷம் வருஷம் எப்ப பிளான் பண்ணாலும் நீங்க டூர் போயிருவீங்க.
3: ஆமா.
0: சரி, அப்படி எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க?
3: கேரளா இருக்கோம், கோவா இருக்கோம்.
0: சரி, ஓகேண்ணா. சரி, இந்த மாதிரி டூர் போடும்போது யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டீமில் வந் பிளான் அஞ்சு பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, யாராவது ஒரு ஃப்ரெண்டு வராமல் இருந்திருப்பாங்கல்ல, அப்படி யாராவது இருக்காங்களா?
3: ஓகேண்ணா.
0: எந்த மாதிரி மனநிலை இருக்கும்? எப்படியாவது கூட்டு போனோம். ஒருவேளை அவங்களுக்கு இப்போ காசு பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம போட்டு கூப்பிட்டு போனா தான் நல்ல ஃப்ரெண்டு கழகு. சரி, வந்தாங்களா வரலையா? வரலையா? சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா.
3: தேங்க்யூண்ணா.
0: தேங்க்யூ. எப்போயுமே நம்ம டூர் போகிறதுனா கண்டிப்பாக டூர் போகிறதுக்கு விடிய விடிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, நம்ம டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்படி பிளான் பண்ணிவிட்டு ஒரு சில நேரங்களில் நம்மளால் போக முடியாது, இது காசு பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஒருவேளை நமக்கே கூட பிளான் பண்ண நமக்கே கூட சோமலாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுகள்டெல்லாம் சொல்லலாம், மச்சான் என்னால் வர முடியல, நீங்கள் இந்த தடவை போங்கடா, அடுத்த தடவை நான் உங்கள் கூட சேர்ந்து வந்துக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லி நம்ம ஃப்ரெண்டுகளையும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்ததாக பூபாலன் கேட்ட பாடலும் வருது, பிரவீனாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:51 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பொதுவாக நம்ம டூர் போகிறோம்னு நல்லா பிளானும் பண்ணுவோம், கேன்சலும் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது எப்படி இருக்கும், கேன்சல் பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ரொம்ப விஷயங்களுமே பேசிட்டோம். சுற்றுலா அப்படிங்கிறது வெறும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது மட்டும் கிடையாது, தினமும் நம்ம வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நம்மளை நாமே சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு. சில பயணங்கள் நம்ம திட்டப்படி நடக்காது, சில பயணங்கள் நம்ம திட்டப்படி நடக்காமலேயே போயிடும், சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த டூரை பற்றி பேசும் நேரம் கூட ஒரு நினைவு தானே. நண்பர்களோட சேர்ந்து சிரித்ததாக இருக்கட்டும், குடும்பத்தோடு சேர்ந்து யோசித்ததாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னாடி பெரிய நினைவுகளாக நமக்கு மாறும். நாம் போகிற இடத்தை விட நம்மளோட சேர்ந்து வர்ற மனுஷர்கள், நம்ம சொந்தக்காரங்கள், உறவினர்கள், நண்பர்கள்னு ரொம்ப அவங்க தான் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு நல்ல டூர் போறதுக்கு பெரிய செலவு எதுவும் வேணாம், ரொம்ப தூரமான இடமும் வேணாம். மனசுக்கு சந்தோஷம் தர்ற மனுஷங்கள் கொஞ்ச நேரம் நம்ம கூட இருந்தாலே போதும். இன்னைக்கு போக முடியலைன்னா என்ன, நாளைக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளால போக முடியலைன்னா எப்பவுமே நம்மளால போக முடியாத என்ன, போக முடியாதா என்ன? அதனால் ஒரு டூர் போகிறதுக்காக நம்ம வருத்தப்படாமல் அடுத்த சந்தோஷமான தருணத்துக்காக காத்திருக்கலாம். ஏன்னா சில நேரம் நம்ம போகிறது தான் பயணம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தானாக வந்து சேர்ற அனுபவங்கள் கூட பயணம்தான். அந்த அனுபவங்களை ரசிக்கிற மனசு இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இன்னுமே அழகாயிரும். இடங்கள் மாறலாம், நம்ம திட்டங்கள் மாறலாம், ஆனால் நம்மளோட சேர்ந்து உருவாகிற அழகான நினைவுகள் மட்டும் மாறவே மாறாது. அதுதான் ஒரு பயணத்தோட உண்மையான அழகு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய தகவல் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
3: தொண்டையில தான் நினைச்சே

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட்டு, தங்கச்சி மடம் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடித்தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகிற அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னென்னா, சூந்து சுடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சுடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, ரவுண்டு வலை இருக்கும். அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூட பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழு வலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதால கணவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்ல. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இருக்கிற இந்த சமுதாயத்துல ஒருத்தங்க வாழ்றது அப்படிங்கறது கொஞ்சம் சவாலான விஷயம் தாங்க. அதுலயும் மாற்றுத்திறனாளிகள்னா சொல்லவே வேண்டாம். சோ உடல் குறைபாடு மட்டும் இல்லாம சமூகத்தோட ஒரு அனுதாபமான பார்வை, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஒரு வித பிரச்சனை, பொருளாதார ரீதியா இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கப்புறமா எந்த இடத்துலயுமே மற்றவங்கள மாதிரி நம்மளாலையும் இயல்பா கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வித மன அழுத்தம்னு பல தடைகளை தாண்டிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த சவால்களையும் தாண்டி தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறணும்னு தன்னோட குடும்பத்துக்காக வேலை செஞ்சு குடும்பத்தை பாதுகாத்துட்டு வர்ற பெண்களும் ஆண்களுமே நம்மளோட தீவு பகுதிகளிலுமே நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி நம்மளோட இன்னைக்கான நிகழ்ச்சிக்குமே சவால்களை சந்திக்கிற ஒரு பெண், அதுவும் மாற்றுத்திறனாளி பெண் தாங்க வந்திருக்காங்க. சோ அதாவது தன்னோட இந்த மாற்றுத்திறனை ஒரு தடையா நினைக்காம அதை ஒரு வலிமையா மாத்தி தன்னோட மன உறுதியை இழக்காம நம்பிக்கையா தன்னோட குடும்பத்துக்காக தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தன்னோட வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்க.
1: என்ன
0: படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து அதிகமா படிக்க கிடையாது, 8 தான் படிச்சிருக்கேன்.
0: அதுக்கு மேல உங்களுக்கு படிக்கணும் ஆசை இருந்துச்சா?
1: படிக்கணும் ஆசை இருந்துச்சு, ஆனா அதுல வாய்ப்பு இல்ல, போக்குவரத்து வசதி இல்லாதனால நான் போகல. கொஞ்சம் எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு, அதனால நான் போகல.
0: சரிக்கா, உங்களோட சின்ன வயசுல உங்களோட அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
1: சின்ன வயசுல வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து வெளியே போகணும் ரொம்ப ஆசையா இருக்கும். அப்புறம் மற்ற பிள்ளைகளோட விளையாட சொல்ல ஆசை இருக்கும். அப்புறம் வந்து டூர் போவாங்க, அந்த இடத்துல நான் போக முடியாது, அதனால கொஞ்சம் மன அழுத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்ட காலமா தான் இருந்துச்சு. ஏதோ வாழ்க்கை போயிடுச்சு.
0: இப்ப எப்படிக்கா இருக்கு?
1: ஆனா இப்ப அப்ப இருந்ததுக்கு இப்ப எனக்கு நல்லா இருக்கு.
0: அதுக்கான காரணம் என்ன?
1: அதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து இப்போதைக்கு வெளியே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே உள்ள சந்தோஷம்தான்.
0: சரிக்கா, இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்லக்கா, அங்கே என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பீங்க?
1: அங்கே வந்து ஊறுகாய் தயாரிக்கிறோம், அங்கிட்ட வந்து எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தயாரிக்கிறோம், அப்புறம் மேட்டு தயாரிக்கிறோம், அப்புறம் வந்து சிப்பில் அலங்கார பொருளுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: எத்தனை வருஷமாக்கா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அந்த இடத்துக்கு நாங்கள் 10 வருஷமா போய்கிட்டு இருக்கோம்.
0: அங்கிருந்து வர அந்த வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கா?
1: முத வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏதோ எங்களை பாக்குற எண்ணெய பாக்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா என் குடும்பத்தையும் எங்க எண்ணையும் எங்க அம்மாவையும் நான் பாக்குற அளவுக்கு இருக்கு.
0: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. சரிக்கா, இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக நினைக்க மாட்டாங்கல்ல, நீங்க எப்படி இந்த வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
1: எப்படி தோணுச்சுன்னா, நான் வந்து வீட்டில் இருக்க சொல்ல எல்லா பேருமே நார்மலாக இருக்கிற பெண்ணுங்கள் போவாங்க, வெளியே போக சொல்ல நான் நினைப்பேன். எதுக்கு நம்மளாம் இதே மாதிரி வெளியே போனோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே ஸ்டெப்பை வச்சிருக்கேன்.
0: சரிக்கா, இப்போ இந்த வேலைக்கு போறதால நீங்க எவ்வளவு தூரம் நம்மளால இந்த வேலைக்கு போக முடியுது, நம்மளும் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு பெருமையா நினைக்கிறீங்க?
1: பெருமையா நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல போய் நான் போய் அதை இருந்து அந்த வேலையை பார்க்க வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மலா இருந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு. அப்புறமும் நம்ம அந்த வேலையை அவங்க செய்யறதோட நம்ம நல்லா பெற்றா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்க வச்ச மாதிரி இருந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: சூப்பர்க்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. அதாவது அக்கா வந்து அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட வாழ்க்கை முறை பத்தியும், அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ பாத்துட்டு இருக்க இந்த வேலையில ஒரு பெண்ணா அவங்க எவ்வளவு தூரம் பெருமைப்படுறாங்க அப்படிங்கறத பத்தியும் சொன்னாங்க. சோ கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல நம்ம நிறைவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். சோ அக்காவோட வார்த்தையில அது ரொம்பவே அழகா தெரியுது. சோ பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 முதல் இரவு 10 வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: இனிய நேதல் பணி நிகழ்ச்சிக்காக நாமதி, அப்புறமா நம்ம கூட இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் மெர்லின் அக்காம இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வேலைக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா இப்போ அந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா இல்லங்க, ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயுமே உள்ளூர்கள்ல மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடுகள்லயுமே நம்ம தீவுல இருந்து பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. சோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தங்களோ இல்லனா அவங்களோட குடும்பமா சேர்ந்து கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அக்கா, அப்படி நீங்க முதல் முதலா வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் இருந்துச்சு?
1: எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. அம்மால இருந்து, அப்பால இருந்து, அண்ணன்ல இருந்து, தங்கச்சியில இருந்து, அக்கால இருந்து, எல்லா பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நீ வெளியே போய் நல்லா பாரு, உனக்கு தெரியும், நீ வீட்டுல இருந்ததுனால உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க. அப்புறமும் வந்து நீ போயிட்டு வந்து நீ போறது போகாது உன்னுடைய விருப்பம், பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் போனேன்.
0: சரிக்கா, உங்களால முடியும், நீ போயிட்டு வான்னு யார் உங்களை அதிகமா உற்சாகப்படுத்தினது? அதாவது வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் நம்மள மறுபடி தூண்டிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி உங்களை உற்சாகப்படுத்தினது யாரு?
1: அப்படி சொல்ல முடியாது, எல்லா பேருமே எனக்கு உற்சாகப்படுத்தி இருக்காங்க. எல்லா பேருமே ஒவ்வொரு வகையிலயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உற்சாகப்படுத்தி இருக்காங்க.
0: சரிக்கா, இப்போ உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: மொத்தம் என்னையோட கூட பிறந்தவங்க 4 பேரு, 5, நாங்க என்னைய சேர்த்து 5 பேரு. எல்லா பேருமே இப்ப எல்லாரும் கல்யாணம் செஞ்சு எல்லாரும் போயிட்டா.
0: அவங்க எல்லாருமே உங்க கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்களா?
1: எல்லா பேருமே நல்ல விதமா நடந்துக்கிறவாங்க, அவங்க பிள்ளைகளுமே நல்லா நடந்துக்கிறவாங்க, எந்த கஷ்டமே தெரியாது எனக்கு.
0: இல்ல, எனக்காவது ஒரு நாள் நீங்க மன வருத்தத்திலயோ இல்ல கொஞ்சம் எதிர்த்து அந்த மாதிரி பேசும்போது எனக்காவது அவங்க வந்து ஒரு சுமையா அப்படி பாத்திருக்காங்களா?
1: சச்சா, அப்படிலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஒரே மாதிரி தான் அவங்க பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிச்சு பாக்குறாளோ அந்த அளவுக்கு தான் என்னையும் பார்த்துருக்காங்க.
0: சரிக்கா, இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சோகம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல, சோ அந்த நேரத்துல நாம வந்து மனசு உடஞ்சுவே உட்கார்ந்துருப்போம். சோ அந்த மாதிரி நான் நேரத்துல நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி உங்களுக்கு ஆறுதலா இருந்தவங்க யாரு? உங்க அக்காவா, அண்ணனா, இல்லனா உங்க அம்மாவா, இல்ல ஒட்டுமொத்த குடும்பமே உங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்காங்களா?
1: எனக்கு சொல்ல போனா எல்லாருமே ஆறுதலா தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் யாருமே கொடுத்தது கிடையாது. நான் வந்து கொஞ்ச நேரம் கூட இருந்தா கூட என் அண்ணன் பிள்ளையிலும் சரி, என் அக்கா பிள்ளையிலும் சரி, ஆனா என் பக்கத்துல யாராட்டும் ஒரு ஆள் இருந்து என்னையே கஷ்டப்படுற அளவுக்கு வச்சதில்லை.
0: கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஒரு குடும்பத்துல நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு செயலை செய்ய முடியலாட்டியும் கூட அவங்களுக்காகவது நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அக்காவுக்குமே கிடைச்சிருக்கு. சோ காசு பணம் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காதுங்க. இருந்தாலும் போதுமான அளவு நம்மகிட்ட இல்லாட்டியும் கூட நம்மள அன்பா பாத்துக்கிற குடும்பம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காதுங்க. சோ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா, அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 முதல் 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: இருக்கீங்க. இதற்குரிய நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக நான் மதி, அப்புறம் நம்ம கூட நம்மளோட சிறப்பு விருந்தினர் மெர்லின் அக்காவுமே இருக்காங்க. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியாகணுங்க, நம்மளோட வாழ்க்கையில, அதாவது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். சொல்லப்போனா அந்த ஆசைகள் தான் அவங்கள முன்னேற செய்யறதுக்கான ஒரு சக்தியாவுமே இருக்கும். அப்படி அக்கா நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றணும் நினைக்கிற ஆசை என்ன?
1: என்னுடைய ஆசையில என்ன எதிர்பார்க்கறேன்னா, பைக் ஓட்டணும் ரொம்ப ஆசையா இருக்கு, அப்புறம் வந்து தையல் அடிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, அப்புறம் வந்து நான் செய்ய தொழில ரொம்ப முன்னேறணுன்ற ஆசையா இருக்கு.
0: சரிக்கா, இப்போ சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, இப்ப நீங்க சொன்ன ஆசைகள் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க செய்யற தொழில் மூலமா நீங்க அடையன்னு நினைக்கிற ஆசைகள். சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்குல்ல, அதெல்லாம் என்னதுக்கா?
1: சின்ன வயசுல ஆசைன்னா வந்து மொழி விளையாடணும் ஆசையா இருந்திருக்கும், அப்புறம் நான் டூர் போக ஆசையா இருந்திருக்கும், அப்புறம் வந்து தேட்டர் போகணும் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் விளையாடணும் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் வந்து நான் கோயிலுக்கு போக ஆசையா இருந்துச்சு.
0: சரிக்கா, இப்ப உங்களோட வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சோ நீங்க ஆசைப்படுற ஒரு தொழிலோ இல்லனா ஒரு திறமையோ ஏதாவது ஒண்ணு வளர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு. அப்படி கிடைக்கும் போது நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
1: இப்போதைக்கு நான் ஒரு தொழில் பண்ணுன்னு நினைச்சேன்னா அந்த ஊர்வா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுல இருந்து இன்னும் நான் டெவலப்பா வரணும் அப்படின்னு நினைச்சு ஏத்தான தொழில் வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
0: சரிக்கா, உங்க குடும்பத்துக்காக நீங்க யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப என்னோட பிறந்த எல்லா பேருமே அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. இப்ப என்னையோட இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா தான் என்னோட சார்ந்திருக்காங்க, அவங்கள நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் லாஸ்ட் வர, அதான் என்னுடையது.
0: சரிக்கா, இப்ப உங்க குடும்பத்தை எல்லாம் விடுங்க, சோ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆசைகள்லாம் இருக்கும்ல. அதாவது இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவை பிடிச்ச கடையில போய் சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லைன்னா ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அதை ரசிக்கணும்னு நினைப்போம்ல. அப்படி உங்களுக்கு பிடிச்ச இடம் இல்லைன்னா பிடிச்ச உணவு இல்ல உங்களுக்கு வேற தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னக்கா?
1: எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னா பிரியாணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியாணி நல்லா சாப்பிடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு கோயில்ல உட்கார்ந்து அதை வந்து நான் ரசிக்கன்னு நினைப்பேன்.
0: கண்டிப்பாக்க, உங்களோட ஆசைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்ல, ரொம்ப சின்ன ஆசைகள் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆசைகளுமே உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும். சோ பாடலை தொடர்ந்து மீண்டும் மெர்லின் அக்கட்ட பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: சமூகத்தோட முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய முக்கியமான அளவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூகத்துல பெண்கள் எப்படி வாழ்றாங்க அதை பொறுத்துதாங்க இருக்கு. சோ இதுலயுமே மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து பல சவால்களை சந்திச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுல நிறைய பெண்கள் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்காம தாங்க போகுது. இருந்தாலுமே அந்த சவால்களையும் தாண்டிதான் தன்னோட குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் உதாரணமா மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஒரு பெண் தாங்க மெர்லின் அக்காவுமே. சோ இன்னைக்கு மெர்லின் அக்கா நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட நம்ம பேசிடலாமா? இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள்லாம் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு எல்லா உதவிகளுமே கிடைச்சிருக்கா?
3: சொல்ல போனா எல்லா உதவியுமே கிடைச்சிருக்கு. அங்க வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து தையல் மிஷின் கொடுத்துருக்க வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் 2000 ரூபா மாசம் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பைக்கு கேட்டேன், பைக்குக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாமே நம்ம கேட்டது ஃபுல்லா கிடைச்சிருக்கு. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது, நல்லா இருக்கு.
2: சரிக்கா, இது மாதிரி இன்னும் வேற ஏதாவது உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: இப்போதைக்கு எனக்கு கிடைச்சது எல்லாமே மேசமா எல்லாமே கிடைச்சிருக்கு. இது மாதிரி போதுமானதுதான். ஆனா வந்து இனிமே என்ன கேட்கணும்னு தெரியல.
2: அக்கா, இப்போ உங்களை மாதிரியே சவால்கள்லாம் எதிர்கொள்ற பெண்கள்லாம் இருக்காங்களே, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அக்கா?
3: எல்லா பேருமே வீட்டில இருந்து எல்லாருமே இது பண்ணாதையே, வெளியே வந்து பாருங்க உங்களுடைய எப்படி இருக்குது மட்டும். நீங்க வெளியே வந்து பார்த்தா தான் அதோடைய எல்லாமே தெரியும். இப்போதைக்கு நான் என்னைய குறிச்சு பேசுறேன்னா, என்னைய மாதிரி பிள்ளைக என்னைய மாதிரி இவங்க வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க வந்து தன்னம்பிக்கையோட வெளியே வரணும்னு நினச்சி ஏன்னா வேலை பார்த்து அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் வாழ்ந்தாகணும். நார்மலாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்த கஷ்டத்தையுமே நம்ம தன்னம்பிக்கையாக மாற்றினோம்னா கண்டிப்பாக நம்மளாலே முடியும். அதனால் ஒவ்வொரு பெண்களும் முக்கியமாக மாற்றுத்திறனாளி பெண்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க.
2: ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப அருமையாகவே உங்களோட தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ உங்களோட இந்த வேலை நேரத்திலையுமே எங்களுக்காகவும் நம்மளோட நேயர்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கை பயணத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
3: உங்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே நம்ம மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களுமே வெற்றி அடைய முடியுங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தாலுமே அது தனக்கு ஒரு தடை இல்லைன்னு தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சி தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர மெர்லின் அக்காவுக்கும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நீதல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: Dosa FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. பாம்பன், ஆமா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா நான் எங்க ஃபேமிலியே, எங்க அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்கள் அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸு ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேசுகிற இங்கிலீஷில் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனால் நான் வந்து இப்போ அண்ணன்லாம் நல்லா படித்தாங்க, அண்ணன் லோயலா காலேஜில் படித்தாங்க, இன்னொரு அண்ணன் கஸ்டம்ஸில் வேலை வைத்தாங்க, 2 அண்ணன் தேவக்கோட்டையில் படித்தாங்க. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கலை. நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோணியார் கோயிலுக்கு நேரையெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழு, நம்ம வச்சுருக்கிறத அப்பிட்டு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க உடைய சரக்கை அவங்களே உடத்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் விடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தால் நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு சுமை அதிகம், அதுக்கெல்லாம் வேலை. அதனால் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சி அதை தாளித்து, தங்களுக்கு தான் போவோம் இல்லைங்க, அதை அரைச்சி தாளித்து கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் 2 வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் எங்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவன் வேலை சும்மா, அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த 7 வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது, வெள்ள மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியாக்கரின்னு சொல்ல பொறுத்த அளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போகாமல் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான். வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் விழவும் அந்த பிள்ளைய பாகத்தை எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. கால் சரியில்லாதனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்தனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலேயே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கிடந்த வெள்ளத்தில் ஏறி அந்த ஒத்த கையில நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வெள்ளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஓசக்கை தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே, கையை அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ளை பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வெள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வெள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளையை சுற்றி தண்ணி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்க போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆரிய ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: இல்ல, நம்ம எவ்வளவு அநாகரிகமாக மேலை நாட்டினரை பின்பற்றுகிற முட்டாள்தனத்தை செய்து கொண்டு அதுதானே காந்தியடிகள் எடுத்தாரு. எங்க அப்பனா ஆத்தாலும் எனக்கு வாழ தெரியாதோ, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்குவேன். வாழணும்னா முதல்ல உடம்பை உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்படும் மெய்ஞானம் சேர்ந்த மாட்டா உடம்பை வளர்த்தீர். திருமூலர் சொல்றாரு, உடம்பை சரியா வச்சிருந்தேன்னா தாண்டா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் பத்திரமா இருக்கும், உடம்பு பலமா இருக்கும். விவேகானந்தர் இல்லையா, உடம்பு. எங்க ஊர்ல இந்த சட்டுக்காக விளையாட்டு இருந்தாங்க, போய் பார்க்க போயிருந்தேன். இது விளையாடலாமான்னு கேட்டான், அங்க ஒருத்தன் சொல்லிட்டான் உனக்கு எல்லாம் வராதுன்ட்டான். அடுத்த வருஷம் முதல் ரவுண்ட்ல அவனை நான் தான் தோக்கடிச்சேன். அந்த வருஷம் நான் தான் சாம்பியன் திருநெல்வேலி 40 வயசுல. இங்க வெறி வேணும், சீக்கணும் உடம்ப. ஒன்னு சொல்ல, உணவை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னதான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடுகிற உணவு செரிக்கிற வகையில் உடற்பயிற்சியை வைத்துக் கொள்ளும். என்ன உண்டீர்களோ செரிக்க வேண்டாமா. எங்க ஊர்ல ஒருத்தன் வந்தான், ஏண்டா ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வரு. என்ன கல்யாண வீட்டுல சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்துச்சு தப்பா, ஃபுல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டெல்லாம் கொஞ்சம் நடந்தான்னு நடக்கணும் தான் நினைக்கேன், தூக்கம் வருது. எங்க வயிற்றில் அதிக உணவு போகிற பொழுது மூளையை சோறு கொடுத்தும் உறங்க வைக்கும். அதெல்லாம் தான் அந்த உறக்கம். அது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு நம்ம நாட்டில் அது பழமொழியாக்கி விட்டான்னு வைங்களேன், ஒரு மாதிரி வருது. ஆனால் வடை நல்லா இருந்தது கருத, அது மடியா சாப்பிட முடியாமல் போச்சுங்க. இல்லை இவ்வளவு தான் சாப்பிட்டுக்கின்னு வடை, ஏன் வடை திங்காமல் வந்த அப்படின்னு கேட்டேன். உன்னை என் மகன் இந்த ஆனந்தவனில் பழுதுறான்ல மூங்கில் மூச்சு சுகான்னு ஒரு தொடர்து என்னுடைய பையன், அவன் என்ன சொன்னான், ஏன் சித்தப்பா வடை சாப்பிடாம வந்த அப்படின்னு அவன் கேட்குறான். முடியல, ரெண்டாவது அவன்களும் வற்புறுத்தலைங்கிறான். யார் அந்த கல்யாண வீட்டுக்காரன்? கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், ஒரு 20 நிமிஷம் நடந்துருக்கும். ஒரு லண்டன் மருத்துவர் என்கிட்ட சொன்னார், எஸ் எம் கிஷன் எம்எல்ஏ இருந்தார், அவருக்கு சுகர் இருக்கும், ஜாங்கிரி 2-3 உள்ள தெளிட்டார். என்னென்ன நீ பாட்டு ஜாங்கிரி சாப்பிட்றேன்னு அந்த லண்டன் டாக்டர் சொன்னா, சாப்பிட்டானா ஏன் சாப்பிட்டவரை சத்தம் போடுறேன், ask him to have a walk up to panagal park. சர்க்கரை தேங்காது உடம்புல, நடக்கணும். சில பேர் என்ன சொல்லுவேன், அந்த இட்லி எடுத்து வர கூட நடக்க மாட்டானே, மாப்பிள்ள அங்கே போய் எடுத்துக்கன்னு. பஃபேக்கு சிலவர் வரமாட்டான், அது எடுத்து எடுத்து திங்கணுங்க. ஆனால் அது எப்படி முடியும், அது வெள்ளைக்கார பேரோடு சரி, நமக்கு அதுக்கு இட்லியை வச்சு சாம்பாரை ஊத்துட்டுமேங்க. சாப்பிடாதீங்க, அவங்ககிட்ட சொல்ல சாப்பிடாங்கன்னு என்ன சொல்ல, தேவையானதை வசித்து. அப்பையார் எவ்வளோ பெரிய அறிவாளி, ரெண்டு வார்த்தை தானே தமிழ், அதில் எவ்வளோ பெரிய மருத்துவ செய்தி வைக்கிறா. பசித்து புசி, நல்ல விடிய காலம் வீட்டில் சாப்பிட்டு வெளியில் வரும்போது அந்த பருப்பு வடையை பார்த்த உடனே போயிடுறானே. அங்கே நண்பர்கள் சும்மா இருக்கணும், மாப்பிள்ளா வடை சூப்பராக இருக்குமா, இது எதுக்கு சாப்பிடாதீங்க. குத்தாலத்து குளிக்க வரணும் பார்த்தீங்களா, மெயின் பால்ஸில் இந்த எப்போதுமே கூழானாலும் குளித்து குடினா கிளவி எது தெரியுமா, குளிச்சிங்கன்னு வச்சுங்க ரத்த ஓட்டம் நல்லாயிருமா பசிக்கும். சிலவையா 3 மாசம் குளிக்காம இருக்கான் அவனுக்கு பசிக்கு. இந்த அருவியில குளிச்சோடனே பசிச்சிடும் கப கபன்னு, உடனே என்ன பண்றான், இந்த சூடா பச்சி போடுறான் பத்தீங்களா, அங்க குத்தாலத்துல போய் பாத்துருக்கீங்களா, அது அந்த பச்சி வேற செவப்பா பழ பழ பழன்னு நம்மளை கூப்பிடும். வா வாங்கும், நான் போவே மாட்டேன், நான் ரொம்ப பழகிருக்கேனா. இவன் வாங்கி எண்ணெய் எடுக்காம அப்படி திங்கணுமான்னு அத.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: క్రూకటా
1: అలే కలక
0: நடிய மாத்து கல்தா ஜல்தா குல்தா பண்ணணுமாலே
2: பைசா பைசா நைசா போகணுமாலே
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

மலர்குழல் பாதமளந்தி ருசித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதமளந்தி

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆரிய ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆலங்குளத்து கிட்ட மை விழுந்து வரும் என்கிட்ட கேப்பா, அண்ணாச்சி ஏப்ப எக்குத்தப்பா வருதம்மா, கொன்றுவேன் திங்காத. ரெண்டு விஷயம், பசித்து புசிக்கணும், அதுக்கு முன்னால குளிக்க படிக்கணும், குளிக்கணும் நல்ல. உங்க ஊர்ல தண்ணிக்கு பிரச்சனை இல்லைல்ல? எங்க ஊர்ல யோகம் தாமிரபரணி ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அதுலயும் கூட மணல புறம் அள்ளிட்டாங்க. எங்கள் ஊரில் இங்கே ஒருத்தர் வந்தார், ஏன்ட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாரு. நான் சொன்னேன் சாதாரண ஹோமியோபதி மருந்து நான் சாரேன் சாப்பிட குணப்படுத்துறோம்னேன். அவன் கேட்கான், அது மாத்திரை எவ்வளவுண்ணா? 100 மாத்திரை 10 ரூபான்னா. அது சீப்புங்க, 10 ரூபாய்க்கு 1 மாத்திரை 100 ரூபானா தான் மருந்துட்டான். சரி இப்போ என்ன பண்ணணும்னு அங்கே பெரிய மருத்துவர்கிட்ட நான் அனுப்பிட்டான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், கையில் பணம் வச்சிருக்கான்னு கேட்டேன். 8000 ரூபா இருக்குன்னா சரி போன்ட்டு. காலையில் 9:30 போனான், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தான், 10 ஃபைல் கக்கத்தில் வச்சுருக்கான். என்னாச்சுன்னு, இல்லை நல்லா சோதிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு, காலையில் போனவொடனே ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க, அது ஃபோட்டோ எடுத்தது. முதல்ல தள்ளும்போது நான் பதறி எந்திரிச்சிட்டேன், இதுக்குள்ளேயே தள்ளுதான்னு ஒன்று ஜாதுன்னு அப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து இந்த முழங்காலெல்லாம் ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சு தட்டினார். ஒரு டாக்டர் வயிற்று அமைக்கி குப்புற போட்டு மிதிச்சு அப்புறம் நாக்கை நீட்டினார், நீட்டினேன். கண்ணை இழுத்து பார்த்தாரு, இழுத்து பார்த்தேன். அப்போ ஸ்டெதஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடு மூச்சை விடுன்னாரு. கொஞ்சம் அபசகரமாக இருந்தது, நோயை குணப்படுத்தி வந்தால் மூச்சை விட்டுருங்கானே நமக்கு ஒன்றும் சரி. முதுகுலையும் வச்சு மூச்சை விடுங்க, முன்ன வச்சேன் வச்சோடனே எல்லாம் சோதிச்சார். சோதிச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தான்னு கேட்டார். உங்கள் அம்மாவுக்கு இருந்தா, தாத்தாவுக்கு இருந்தா, உங்கள் அப்பாவுக்கு எல்லா நோயும் கேட்டார். கடைசியில் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். இப்போ எதுக்கு 1 மணி நேரம் இவன் என்னை சோதிச்சாங்கிறது எனக்கு. அப்புறம் 2 கேரளா பிள்ளைகளை கூப்பிட்டு போய் என்னை ஒரு பட்டில் படுக்க வச்சு பசையை தடவி என்னெல்லாமோ ஒட்டுச்சு, அது பிசுக்கு பிசுக்குன்னு அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கு 1500 ரூபா போடுவான்னு எனக்கு அப்புறம் தெரியல, 1500 போட்டு. சரி இப்போ என்னெல்லாம் ஆச்சு, ஒன்றும் இல்லைன்னு தெரில டாக்டர். ஆமாம், அப்போ ஊருக்கு போனேன், ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லை இல்லைன்னா என்ன 8000 ரூபாய் வாங்கிட்டான்னா. இதுக்கு தானடா நான் சொன்னேன், 40-500 ரூபாய் கொடுத்து ஊருக்கு. நான் கிண்டலுக்கு சொல்ல நினைக்காது, இதுக்குள்ள செய்தி.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆரிய ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ஒரு கிராமத்துக்காரனுக்கே தான் உடம்ப பேணமுண்டா, அந்த காலத்துல அவங்க எவ்வளவு வலுவா இருப்பாங்க. காரணம், இத்தனை நகர பேருந்துகள் கிடையாது, அவன் பாட்டுக்கு 10 கிலோமீட்டர் 20 நடந்துறான். இப்ப தடுக்குனா நம்ம வளர்ச்சி என்கிற பெயரில் உடல் பயிற்சி எல்லாம் குறைச்சிட்டோம். கோவிலுக்கு போய் சொன்னாங்கல்ல நம்ம பெரியவங்க, ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் காலையில கோயிலுக்கு முறையா போயிட்டு வந்துட்டா உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம். கொடிமரத்து முன்னால எப்படி விழுந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கான் 3 முறை. இந்த 3 முறை காலை மடக்கி விழுந்து முழுமையா கை வச்சு முகத்தை மாத்தி அந்த கல்தரையில வச்சு எழுந்து உடற்பயிற்சி. எங்க திருநெல்வேலி கோயில் 14 ஏக்கர், உள்ளேயே 2 நன்னீர் குளங்கள், உள்ளேயே சோலைவனம், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும். கோயிலுக்குள்ள 14 ஏக்கரை 11 தடவை சுத்தினான்னு வைங்க, நம்ம கிழவனும் எவ்வளவு புத்தாலத்தனமா எல்லாம் பண்ணிருந்தான். சிவன் கோயில்ல வில்வையில கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிபியும் கிடையாது சுகரும் கிடையாது. புரியுதா? பிள்ளையார் அருகம்புல் கொடுத்தாரு, நீங்க அருகம்புல் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் 2 நோயும் கிடையாது. பெருமாள் கோயில துளசியும் அந்த கற்பூர தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் நோய்களே வராது. அம்மன் கோயில இந்த வேப்பில குழந்தை கொடுப்பாங்கல்ல, சாப்பிடுங்க, வயிற்று நோவு வயிறு சம்பந்தப்பட்டமான எந்த பூச்சியும் வயிற்றுக்குள்ள இருக்காது. கோயில் சார்ந்த மருத்துவம் நம்ம பெரியவங்க அதை வச்சிருந்தான். இப்ப சென்னையிலாம் நான் போனேன்னா விடிய காலம் இந்த கடற்கரையில போய் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் அங்க நடக்கான், இங்க நடக்கான், ஒரு பயிலும் சைஸ் வேற சரியா இல்லை, அவ்வளவு பயிலும் டிராயரை பூர போட்டு அந்த கடற்கரை கடல் ரொம்ப வருத்தப்படுது. இவங்க, ஹலோ, உங்களுக்கு 385, 400 இது சர்க்கரை நோய் அவ்வளவு இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்களா? அவன் 385, நான் அதுலயும் உன்ன விட பணக்காரன் நான் ஒருங்க. அதுல இன்னொரு கேடு பாத்தீங்களா, கிடக்கறதுல அருகம்புல் சாரெல்லாம் விற்கான். இதே இது பிள்ளையாட்ட போய் 4 வாங்கி ஒரு 50 சோப்பு கண்ணு போட்டா உடற்பயிற்சி. அப்புறம் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, தினசரி 5 கிலோமீட்டர் நடங்க, நல்ல கைய கால வீசி நல்லா நடங்கன்னு எங்க ஊர்ல ஒரு பையிட்ட சொல்லிட்டாரு அவரு. அவனும் 1 மாசம் நடந்தான், விடல அவர் சொன்னது. அப்புறம் அங்கேருந்து போன் பண்ணி கேட்டான், நீங்க சொன்ன மாதிரி நடந்தேன், இப்ப செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், அடுத்தாப்புல எந்த ஊருக்கு போகணும்னா? இப்பதான் டாக்டர் சொன்னாரு, உள்ளூருக்குள்ள நடக்க சொன்னா நீ நெடுஞ்சாலையில நடந்திருக்க சண்டாளா. 2 விஷயம் எங்க

0: காலையில் எந்திரிக்கிறீங்கள பல்விளக்குங்க, செப்பு பாத்திரம் இப்போ இருக்க நினைக்க கடையில் விற்கிறாங்க, கொஞ்சம் விலை கூட இருக்கும், பணம் ஆபத்து தானே. எனக்கு செய்தியும் ஊடகங்களும் எது தருதோ அதான் நான் பேச வர்றேனே.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது. அசடே உனக்கெங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு.

0: என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அது நோய் தராது. இந்த பொங்கல் தருவாங்கல்ல மிளகு போட்டு பொங்கல், நம்ம கேட்காமலே பரிமாறுறா ஹோட்டல்ல, நம்ம போய் உட்காந்தா அவன்பாட்டு ஒரு பொங்கலையும் வடையும் கொண்டு வச்சிருவோம், என்ன சாப்பிடும் எமனாவது ஏன் வச்சேன்னு கேட்காம. நான் உன்ட்ட கேட்டேன்டா, இப்ப நான்லாம் கேட்டுருவீங்கவா, எதுக்கு பொங்கல் வடைய வச்ச, நீ வச்சு நான் சாப்பிட முடியாது எடு. அது இன்னொன்று பரிமாறும்போது பார்த்தீங்களா, நீங்கள் சாம்பார் பேசினப்போ சோத்தை தள்ளுவோம், சாப்பிட்றீங்களா, துட்டு கொடுத்து தானே சாப்பிட்றீங்க, யாராவது எப்படா நான் சாப்பிடும்போது சோறு வச்சேன்னு கேட்குறீங்களா. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் என்ன நினைக்கிற மேல நாட்டுக்காரன் ஆயிட்டீங்க நீங்கள். அதுனா இண்டீசென்சியா, என்ன இண்டீசென்சி, சாப்பிட போயிருக்க 80 ரூபா கொடுக்குற, சோறு வச்சிருக்கான் பருப்பு போட்டு சாப்பிட்டுருக்க, சாம்பார் வேணும்னா கேட்பேல, வேற சோறு கூட சாம்பார் கேட்குறோமா, நான் கேட்டுருவே நிறுத்து என்ன பருப்பு சாப்பிடணும்ல. சின்ன சின்ன விஷயத்தில் ஏழை துட்டு குடிச்சு சாப்பிடுத, அவன்கிட்ட போய் பேரர் ப்ளீஸ் கொஞ்சம் சட்னி கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்கிறேன். தம்பிங்க வா சட்னி வை, தம்பிங்க வா ராஜா, உன் பேர் என்ன, மகாராஜா எந்த ஊர் உனக்கு, நான் போனால் ஒரு ஹோட்டலில் தங்கினா இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கானா, அவ்வளோ பேர் பேரையும் கேட்டுக்கிடுவோம், நீ என்ன சரியாக ஏற்றுமோ, என்னை பணம் தான் அவனுக்கு கொடுப்பேன், நிறைய 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு அந்த புது நோட்டு ஸ்டேட் பேங்கில் வாங்கி வச்சுக்கிறேன், அவன் சந்தோஷம் கொடுத்து. இப்போ நான் வந்து இறங்கினோடனே கேட்டேன், ராமநாதன் நல்லா இருக்கு, அந்த பையனுக்கு ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு, என்ன கேடு வருது, உணவு இருந்தால் போகிறீங்க, நல்ல உணவு தேடி இருந்துங்க. நான் உணவு விடிக்காரங்கிட்டலாம் எப்போது என்ன சொல்ல தெரியுமா, உணவு கொடு, கூடுதலாக காசு வாங்கிக்கோ, நல்ல உணவு என்ன சொல்கிறீங்க, அது எதை பிரியமாக சாப்பிடும், இந்த பிஸ்கட்டு எத்தனை விதம் இருக்குது, அவனே விளம்பரத்தில் போடுறான். கேழ்வரகில் பாட்டி அடை கட்டி தருவா ஆரோக்கியம், கம்பில் சோறு பொங்கி தருவா ஆரோக்கியம். இப்போ அதெல்லாம் விட்டானே, ஹோட்டல்லே கேட்குறான் ரா ரைஸா பாயில்டு ரைஸா, புளுங்கரிசியா பச்சரிசியான்னு கேட்க முடியாத அவனால. இந்த போனவன் சொல்றான் பாயில்டு ரைஸ், சோறு வையின்னு சொல்லி, சோறுனா அதுக்கு ஏன் பேர் வந்து தமிழ்ல, சோர்வு நீக்குவதனால், அது அந்த காலத்துல இருந்து தண்ணி வடிச்சு வச்சிருப்பாங்க, அதை நீராகாரம் பண்ணுவாங்க, காலையில கொஞ்சம் உப்பு போட்டு அந்த நீராகாரத்தை குடிப்பான், இந்த நீர்க்கடுப்பு சிறுநீரகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் உடம்பு குளிந்துரும். இப்ப அதெல்லாம் ஆரம்பிச்சவன கம்பங்கூழ்லாம் மரத்துக்கெல்லாம் விற்காம பாத்தீங்களா, இப்ப ஒரு ஊர்லயா கம்பங்கூழ் விற்கான், அது அந்த தமிழ் நல்லா எழுதியிருக்கான், கம்பங்கூழ் கிடைக்கும்னு, கம்பம் கூழ் கிடைக்குமா, இல்லை அவனுக்கு வரல சிறப்புலகரம், கம்பங்கூழ் நினச்சன கம்பம் சாப்பிட்டா கூழா இருக்கும்னு அவன் சொல்றான்டா, கூழா இருக்கும்னு இங்கிலீஷையும் கம்பங்கூழ் எல்லா மரத்துக்கெல்லாம் விற்கிறான்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் முகப்பரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு. புயல் எடுக்கிறாப்புல இது தஞ்சு கொடினு சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்புன்னு சொல்லுவாங்க. ஓலை குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில் தான் நினைஞ்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல விட ஓலை குச்சி தான். அங்கிட்டே மீன் பிடிப்போம், இங்கிட்டே மீன் பிடிப்போம். வடக்கையும் தெக்கையும் தோணி அழைச்சி, கடலை தோணி அழைச்சி. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டா 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பலார்னு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறு எதுவுமே செயலாட்ட இதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இது உழவு வந்துருச்சு, இந்த ஓட்டு வச்சு வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தா வச்சுட்டு தான் இருந்தான். அந்த தண்ணிக்கலையும் இருக்கலையும் இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி. அந்த அங்கே ஒரு திற மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருது, வளவு அதில் இருந்தால் இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வரத்தான் இருந்தான். வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படி தான் இருந்துச்சு. முதல் வெடிச்சியில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மலி கரிசன் சாத்திரியம் வந்துட்டு அவங்க போறிஞ்சனாக்க அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்காலம் 6 மணிக்கு பலாண்டு வெறிக்குது. கழுகு கட்ட வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆரிய ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஏதாவது ஒரு இந்த கம்பங்கூழ் கேப்ப இதெல்லாம் மாவாக்கி தந்தா சாப்பிடுறீங்களே, நீங்களா சாப்பிடுங்க. தினசரி ஒரு சாப்பாடு நம்மகிட்ட இருக்கியா தமிழ்நாட்டில்? கம்பில் ஒரு நாள் ஒவ்வொன்றா, அது ஒரு படத்தில் கூட வடிவேல் பண்ணுவோம்ல, என்னடி திங்கம்மா கேப்ப ஐயாம்பா, கேப்பனா கேப்பனான்னு அடிப்பான் அவளை. அவள் கேப்பைய திங்கிறேன்பா, நான் ஏன்டி கேட்குறேன்னு அடிப்பான் அவளை போட்டு. நல்ல பையன், சிறந்த நடிகன், அந்த பயல மாதிரி சிரிக்க வைக்க தமிழ்நாட்டு ஆளே கிடையாது தெரியுமா. எல்லா வீட்லேயும் சின்ன குழந்தைகள் அவனுக்கு ரசிகன்ட்டு தெரியுமா. நம்மளோட சின்ன குழந்தைகள் அவனை கண்டாலே அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் ஒரு செய்தியை சொல்கிற விதம் கேட்டிங்களா, பிரமாதமாக பண்ணிடுவானே. குழந்தைகளே ஆரோக்கியமாக அவங்க நல்ல சாப்பாடு, நல்ல காற்றோட்டமாக ட்ரெஸ் போடும். நம்ம நாட்டுக்கு பருத்தி துணி தான் நல்லது, பருத்தி துணியில் ட்ரெஸ் போடுங்க, பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுருங்க. அவளுக்கு எவ்வளோ புழுக்கம் எடுத்துகிட்டு இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு. அவள் அப்படி வைக்கா அப்படி வைக்கா என்ன உணவு, சின்ன பிள்ளை வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க, பிள்ளைகள் இஷ்டத்துக்கு என்னத்தை போட விடுதியே, கடைக்கு கூட்டு வராங்க, பிள்ளை இஷ்டத்துக்கு எடுக்காங்களா. எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டால் கலத்த முடியாத மாதிரி தான் எடுக்காங்க. சில பையனுக்கு அதை போட்டே குளிச்சிருவான் போல தெரியுது, 10-12 நாள் அந்த பேண்ட்டெல்லாம் கலத்தவே முடியாது. 34 பை இருக்கு அதில். என்னடான்னு கேட்டேன், மளிகை சாமான் வாங்கிட்டு போயிடுவேன்கான், ஒன்றில் மிளகு, ஒன்றில் உப்பு, ஒன்றில் எனக்கு புரியல. பெரியார்னு ஒரு கிழமை இருந்தாலும் இல்லை, அந்த மனுஷன் சிக்கனத்தை சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் இன்னொன்று சொன்னார், உணவுப் பொருளை வீணாக்காதேன்னு சொல்லி கொடுத்தார். அவர் அதுக்கு என்ன அர்த்தம், தேவையான அளவு வச்சுட்டா வீணாகாது, தேவையில்லாம வச்சா நம்ம வீணாக்கிறோம், சரியான அளவு சாப்பிடும். பெரியார்கிட்ட கொண்டு செஞ்சு வச்சிருவாங்க, சாப்பிட்டுட்டு சொல்வார், சமரசம் இதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் பாரு, அது ஒரு டிஃபன் கேரியில் வச்சிருவார். இன்னொரு நண்பர் அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு, அதையும் விட மாட்டார், அதை வச்சுட்டு போ, நாளை மதியம் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டு வரும்போது பாத்திரம்லாம் கொடுத்துட்றேன் பாரு. உணவை சரியாக பயன்படுத்த சொன்னவர் அவர். குழந்தைகள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப, எனக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியம்மா, அதில் அன்பாக வச்சுக்கணும், நல்ல பொருளை அதாக சாப்பிட பழக்கங்க. அதெல்லாம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணியிருக்கணும், ஒரு இழு அவ்வளோ, அது என்ன நினைக்கும் மனசுக்குள்ள, இழு உன்னை பார்த்துக்கிறேன், ஊட்டு ஊட்டுறது வேற, இந்த கொடுத்துக்கிட்டு இழுக்கிறது. சில பேர் சின்ன அப்படிங்க, இவங்க எதுக்கு தெரியுமா, 3 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்காங்க. நான் கேட்டேன், வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை பண்ணுதுங்க, பிள்ளை என்ன சேட்டை பண்ணணும், அப்போ தானே உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நல்ல பொம்மையை வாங்கி வச்சுக்கிடுங்க, எங்கே வச்சாலும் இருக்கும், அது ஸ்டவ் மேலேயே வைங்க. குழந்தை என்ன ஓடும் சாடும் விழும், விழணும் குழந்தை ஓடணும், அதனால ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னா எங்கள் ஐயன். ஒரு குழந்தை ஓடி விளையாடாம ஓய்ந்திருந்தவன் யாரெல்லாம் ஓய்ந்திருந்தார்களோ, ஓய்ந்திருந்தவன் உள்ளத்தில் எல்லாம் தீய எண்ணங்கள் வந்தது, அந்த தீய எண்ணங்கள் இந்த தேசத்தை கெடுத்தது. ஆகவே குழந்தைகளை நீங்கள் ஓய்ந்திருந்து விடாதீர்கள், ஓடி விளையாடி கொண்டே. யார் சுறுசுறுப்பா இருக்கானா, ஏன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கோ அவன் மனசுல தீய சிந்தனை வராது. முதல்ல உடம்பு ஆரோக்கியமா இருந்தவங்க தீய சிந்தனை வராது, அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், உடம்ப நல்ல வச்சுக்கொண்டார் தீய வராது. குழந்தைகளை சாயங்காலம் விளையாடும், அதே 10 மணிலேருந்து 5 மணி வரை பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு வந்துருக்கு. திரும்ப வந்தவொடனே முகத்தை கழுவிட்டு காப்பியை குடிச்சிட்டு புஸ்தகத்தை எடுத்து படி, அது என்ன நினைக்கும், வீட்டுக்கே வரப்படாது, போடா விளையாடுறாங்கண்ணே, படிக்க வேண்டியிருந்தா படின்னு சொல்லுங்கள் படிக்கும். படின்னு நான் ஏன் படிக்காமல் போனேன், இப்படி சொல்லி சொல்லித்தான் படி படின்னு, நாங்கள் படிக்க முடியாது போகுது, அப்புறம் நானாக படித்தேன். புரியுதா, எனக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்மா.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வீதி வழி போனா தைய தக்க தைய தக்க ஒய்யா.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை FM 90.4 அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆரிய ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: புரியுதா? எனக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா. இந்த சேலை இருக்குல்ல, அவங்க சேலை என்ன பண்ணா, எல்லாருமே பருத்தி சேலையே கட்ட மாட்டேங்க. அதுல குழந்தைய போட்டீங்கன்னு வைங்களேன், குழந்தைக்கு ஆரோக்கியம் கூடும். ஏன் தெரியுமா? அம்மா வாடை அந்த சேலையில இருக்கும். தூங்கும்போது அம்மா அரவணைப்புல தூங்குறதாவே நினைச்சு தூங்கும். மனசு அமைதியா இருக்கும் குழந்தைக்கு. அதுக்கு தான் அந்த காலத்துல சேலையில தொட்டில் கட்டி போட்டோம். இப்போ ஒரு ஸ்பிரிங்கில வச்சு அம்மாவுடைய வாடை அதுல இருக்கும் அந்த சேலையில. நான் 4 வயசுல எங்க அம்மா சேலையை முகத்துல வச்சு தான் படுத்திருப்பேன். அவங்க சிரிப்பாங்க, என்னடான்னு. நைட்டு தூங்காம அங்கே சுத்தினா போகணும், சின்னவர் சுத்திட்டு இருக்காருன்னு வேலைக்காரன் சொன்னான், ஒரு சேலை எடுத்து கொடு, அப்பதான் போய் தூங்குவான். அந்த வாடை, அவங்க அம்மா வாடையிலே தூங்குறோம்னு நினப்பு வரும். இப்போ எங்க பிரிங்கு தொட்டில வச்சு ஆரம்பிச்ச ஆட்டம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மைம்மா, உண்மை. இட்லி கொடுங்க குழந்தைக்கு, நோயே வராது. அமெரிக்காவில் இப்போ என்ன சொல்றான், தமிழருடைய சிறந்த கண்டுபிடிப்பு இட்லிங்கான். எந்த காய்ச்சல் அடிக்கட்டுமே குழந்தைக்கு இட்லி கொடுங்க ஒண்ணுமே செய்யாது. நம்ம சாப்பாடு பாரு, இடியாப்பம் இருக்குல்ல, எவ்வளவு சுகை தெரியுமா அது. தேங்காய் பால்ல எங்க ஊர்ல சொதின்னு ஒண்ணு செய்வோம், தேங்காய் பால் கொழுப்புன்றீங்க நீங்க, ஆனா வயிற்று புண்ணு ஆத்துறது தேங்காய் பால் தான். நம்ம அந்த காலத்துல கிழவங்கள்லாம் தேங்காய் பால் நல்லா தயார் பண்ணி இல்ல வெள்ளம் போட்டு தந்துருவாங்க தெரியுமா, வயிறு புண்ணு. எப்ப பட்னியா கிடந்தீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்னு புளிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுங்க வயிறு. சின்ன சின்ன மருத்துவம். இன்னொன்னு நான் சொன்னது, இந்த மனக்கவலை சர்க்கரைக்கு அது பெரிய, எதுக்கு கவலைப்படுதானே தெரிய மாட்டேங்க. இந்த மனக்கவலை இருக்கு பாத்தீங்களா, அரிச்சிடும். அதுக்கு தான் இந்த கோயில்லாம் நம்ம பெரியவங்க வச்சோம். ஒண்ணும் கிடையாது, சாமி எதுக்கு இருக்காருங்க, நம்ம பாடத்தை இறக்கி வச்சு நம்ம வந்துடுறது. செய்ய மாட்டேங்கானே, 499 ரூபா 99 பைசா கொடுத்து பேட்டா செருப்பு வாங்கி வெளியில விட்டப்புறம் எப்படி பிள்ளையார கும்பிட. ஐந்து கரத்தனை யானை முகத்தனே மாப்பிள்ள செருப்பு பத்திரமா இருக்கும்ல. கவலை இறக்கி வைக்கத்தான் அங்க போயிருக்க, ஒண்ணுமே இல்ல. இறைவன்ட்ட போயிட்டேன், இதை என்ன காப்பாத்தோம் நம்பிக்கையில போனேன்னு வச்சுக்க.

அவசக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை.

அப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. தாண்டவாளம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிடிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை, ஆகவே

வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்தேன்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சக்திவேலு. நான் வந்து இங்கே தனுஷ்கூரில் வந்துட்டு கடை வச்சுருக்கேன். சங்க கடை மற்றும் கைவினை பொருட்கள் நாங்களே எடுத்து நாங்களே ரெடி பண்ணுற இது. அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன செய்வேனா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பி கோர்க்கறதுக்கு, இந்த பெரிய சிப்பிகள், கருங்காலி சிப்பிகள், செங்காலி சிப்பிகள் இதெல்லாம் கோர்க்கறதுக்கு நான் வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டே கொண்டு கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக அப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் தனுஷ்கூரில் நாங்கள் கடை வச்சுருக்கோம்னா கடை மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கோம். ரெஸ்கியூ டீம்னு, இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு குழு வச்சுருக்கோம். ஏன் அந்த குழுவை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் கடை வச்சுருக்கும் போது பெரிய சம்பவங்கள் அந்த பக்கம் நடந்திருக்கு. இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா, சிலவங்க நல்லா வருவாங்க, சிலவங்க ட்ரிங்கில் வருவாங்க. ஸோ அவங்கள நான் வந்துட்டு நான் கடல் பகுதியிலே கடை வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போ குளிக்கிறதாங்கன்னா ரொம்ப ஆழத்தில் போனாங்கன்னா நான் போய் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெரினா பீச்சில் நீச்சல் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டுவாங்க. ஒரு தடவை சொல்ல தான் முடியும், நம்ம கண்டிஷனில் ரொம்பலாம் இதாக பண்ண முடியாது. நம்ம யூனிஃபார்மாக போட்டிருக்கோம், பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இதுவோ அதை வந்து சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேரளா டீம் வந்துட்டு ஒரு 3 பசங்களை குளிச்சுருந்தாங்க. சரியான ட்ரிங்கு விவரத்தை சொல்கிறோம், கேட்க மாட்டிருந்தாங்க. திரும்பி அங்கே போய் கொஞ்சம் தூரம் ஒரு 100 அங்கிட்டு போய் குளித்தாங்க. கடைசியில் மூழ்கிட்டாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள 2 கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு நாங்கள் போய் அவனை தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தால் தலையை பிடிச்சி இழுத்து வந்து ஒளியை வெளியே வச்சு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து தண்ணியை போகிற வெளியே எடுத்து காப்பாற்றின உயிரை. குழந்தையோடலாம் வந்திருக்காங்க, தெரியாது இந்த ஆழம் வந்துட்டு, அதாவது கடலுங்கிறது வந்துட்டு ஒரு ஈவனாகவே இருக்காது. ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் மேடு, அப்படி தான் கடலுடைய கீழ்பரப்பளவு, அப்படி மணல் பகுதி அப்படி இருக்கும். வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து தெரியாது அது. இப்போ நாங்கள் மீனவர்கள்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியும், சொன்னால் அதை வந்துட்டு கேட்குற சில மனநிலையில் இருப்பாங்க, சில அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னா அப்படிதான், இது வந்துட்டு 2 காப்பாற்றிருக்கோம் நாங்கள் இங்கேயே சமீபத்தில். அதுக்கப்புறம் இந்த ஆமைகள்லாம் வந்துட்டு இந்த வலையெல்லாம் மாட்டி வரும், அதை எடுத்து நாங்கள் வந்துட்டு அதை வெட்டி அதை நாங்கள் கடல்லே விட்டுருவோம். அது பெரிய சந்தோஷம், ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த டீமே இப்படி நான் உருவாக்கி வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு பெரிய என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. இதுதான் மறக்க முடியாத சம்பவம் கூட இதுதான். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: செய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடல் ஓசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்ற

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: பிரதீக்ஷா.
1: நம்ம இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனால நம்ம கூட பேசுறதுக்காண்டி பிரதீக்ஷாவுமே இருக்காங்க. சரி, நீங்க வந்து இன்னைக்கு என்ன பிளானோட வந்திருக்கீங்க?
2: 2 பாட்டு 1 கதை.
1: சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டா கதையா?
2: பாட்டு.
1: சரி, பாடி பாடிடுறீங்களா?

சரி ஓகே, ரொம்பவே சூப்பராக பாடிட்டீங்க. அடுத்ததான் வந்துட்டு அடுத்ததான் நம்ம கூட வந்து கதை சொல்கிறதுக்காண்டி நம்ம பிரதீக்ஷா வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து தேசிய விளையாட்டு தினமாக இது வந்து ஆகஸ்ட் 29 எப்போவுமே கொண்டாடப்படுறாங்க. இது வந்து இந்தியாவில் ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் அவங்களோட பிறந்த நாளை போற்றுற வகையில் தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுதான். இவங்க வந்து இந்தியாவோட தலைச்சிறந்த ஹாக்கி வீரர். 1928, 1932, 1936 இந்த 3 ஆண்டுகள்லையுமே ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவில் தங்கம் வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க. இவங்களோட பிறந்தனால தான் இந்த தேசிய விளையாட்டு தினமாகவுமே கொண்டாடுறாங்க. அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் தொடங்குகிற 3 பாடல்கள் நீங்கள் சொல்லணும். நேயர்களுக்கான முதல் வார்த்தை வந்து நிலா. நிலாவில் தொடங்குகிற 3 பாடல்கள் வந்து நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் பாஸ்கலா ராணி. எனக்கு வயசு 47. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நடந்த விஷயம். எங்கள் ஊரில் தண்ணியே இருக்காது, தூரத்தில் போய் தான் தண்ணியில் போகணும். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு 4:30 வீட்டுக்கு வருவோம். வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு திருப்பி தண்ணி கூட எடுத்துகிட்டு எல்லோரும் மொத்தமாக வைப்போம். எங்கள் ஏரியா பிள்ளை எல்லாமே இங்கேருந்து பரவாயில்ல தூரம் வர போவோம். போய் விளாண்டு பிள்ளைங்கிட்டே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போவோம். போய் தண்ணி இட்டு வருவோம். ஒரு ரெண்டு குடம் தண்ணி எழுவோம், அதோட பொழுது அடைஞ்சிரும். அதோட வீட்டுப்பாடம் எழுதுறதுக்கு உட்காந்துருவோம். உட்காந்து வீட்டுப்பாடம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபோ விளாடுவோம். விளாண்டு ஒரு 10 மணி வரை விளாடுவோம். மணலில் கடற்கரை மணலில் விளாண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுப்போம். கடல் இன்றைக்கி மஞ்சள் கடத்தரில் அன்றைக்கி கடல் குளிக்க போவோம். மஞ்சள் கடத்தரெலாம் முடியவும் போய் கடலையே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். அப்போ தான் அந்த முட்டை வாடையெல்லாம் போகும், அதுக்காக கடல் போய் குளிப்போம். 7-8 வயசு பிள்ளைகளாம் அப்போ கோல வலை போட்டிருந்தேன், சூட வலை போட்டிருந்தாங்களா, அப்போ போய் சும்மா விளாண்டுக்கிட்டே அந்த சூடாக தட்டி பொழும்ல அதை எடுத்து எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது கிடையாது, நாங்கள் பெரிய வெள்ளம் போட்ட பின்னாடி போனது கிடையாது. அதே ஊரில் மூக்கூர்லேருந்து இங்கே குந்தகாலத்து ராஜேஷனுக்கு இங்கே வந்துடுவாங்க, கிறிஸ்மஸ் இங்கே இருக்கலாம் இங்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் மட்டும் தான் இருப்போம். நாங்கள் பொம்பளை பிள்ளையே தம்பி மாதிரிலாம் படிக்க ஸ்கூலுக்கு போகிறனால எங்களையெல்லாம் விட்டுட்டு எல்லா பேரும் வீட்லேயுமே அவங்க பொம்பளை பிள்ளையே எல்லாம் இருக்கும். அங்கே அங்கே ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க பெரிய ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அப்பா பிள்ளைகளை பார்த்துக்கங்க வரமுட்டும், அவங்க மட்டும் வெத்தலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் விளாட மட்டும் கரெக்டாக 1:30 அதோட அதுக்கப்புறம் அவங்க படுக்க போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடன அதுக்கப்புறம் அவங்க போய் போயிடும். அதேமாதிரி சாப்பாடுக்கு வார வாரம் காசு கொடுத்து விடுவாங்க. அதுலேயே நாங்கள் ஆள் கொஞ்சம் காசு பிரித்து எல்லோரும் சேர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை படம் போட்டுருவோம். ஆனால் லீவு நாளில் மறு ஞாயிற்றுக்கிழமை தூங்கிறதுக்காக 4 உடம் விடிய விடிய செம்பில் தண்ணி வச்சுக்கிறோம். தூக்கம் வந்து மூஞ்சியை கிழிக்கிறது. விடிய விடிய 4 உடம் அப்போ வல்லம் வரும் வல்லம் அங்கே மூக்குருக்கு வரமுட்டு நல்லா வார வாரம் நான் ஜாலியாக இருக்காங்க. படம் பார்க்க சனி சனிக்கிழமை படம் பார்க்க விளாட. அதேமாதிரி ஏர்வாடிக்கு சிங்கிலுக்கு ஏர்வாடி போயிடுவாங்க. கோலவழி சீசன் குந்தோல் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் வல்லங்கள் வந்து எங்களோட இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். கிறிஸ்மஸ் கூட எங்கள் அம்மா அப்பா வரமாட்டாங்க, நானும் எங்கள் அக்கா தான் இருப்பேன். தங்கச்சிகளோட லீவுக்கு வந்துடுவாங்க. நான் எங்கள் அக்கா மட்டும் தான் கிறிஸ்மஸ் நியூ இயர் எத்தனை கிறிஸ்மஸ் நியூ இயராக எங்கள் அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் கொண்டாடிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை தான். அதெல்லாம் இப்போ இப்போ பிள்ளைங்களுக்கு எதாவது எதுவுமே இல்லாமல் போயிட்டு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
6: பிரதீக்ஷா.
5: அடுத்ததா பிரதீக்ஷா வந்து ஒரு கதை சொல்றதுக்காகவுமே இருக்காங்க. சொல்லிடுறீங்களா?
6: சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல வந்து ராமன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லா ஏமாத்துவான். அப்போ வந்து ஒரு நாள் அவன் கோழியிலேருந்து முட்டை எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு கோழி மட்டும் முட்டை போட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கோழியை வந்து எடுத்துக்கிட்டு சந்தையில் விற்கிறக்காண்டி போகிறான். போகிற வழியில் வந்து ஒருத்தவங்களை பார்க்குறான். அவங்க வந்து மாடு கொண்டுகிட்டு வராங்க. அதோட அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ராமும் இந்த கோழியை விற்கப்படியான்னு. இல்லை, நான் இந்த கோழியை விற்கலாம் போல, அந்த கோழி வந்து வெளியே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட வந்து கையில் என்ன இவ்வளோ முட்டை இருக்குது அப்படின்னு கேட்குறான். கேட்குறாங்க. அப்போ வந்து ராம சொல்கிறான், நான் இந்த வர்ற வழியில் வந்து இந்த கோழி இத்தனை முட்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதோட அவங்களும் வந்து சரி இத்தனை முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு அந்த கோழியை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட இருந்த சரி இத்தனை முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு அந்த கோழியை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட இருந்த மாடை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் மட்டும்தான் கறக்கும். வந்து அந்த மாடை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறான்.
5: சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையில் தொடங்குற 3 பாடல்கள் கேட்டு தானே விளையாண்டுட்ருக்கோம். அதுக்கு வந்து 2 நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சாதி கண்ணா தூத்துக்குடியிலேருந்து.
7: நெருப்பாய் சுடுகிறது கருப்பு நிலா கலங்குகிறது.
5: சூப்பரா பதிலும் சொன்னதை விட பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடுறாங்க அண்ணே. அவங்களுமே பரிமலா அன்கோ அந்த படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஜோஸ்பின் சகானா, அந்த அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க. நிலா நீ வானம் காற்று மலை என் கவிதை மூச்சு, நிலவே நிலவே நிலவு தூங்கும் நேரம். அவங்களுமே 3 பாடல் சொல்லிட்டு அம்பிகா பதி அந்த படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததா வந்துட்டு என்ன கேள்வி கேட்கலாம் நீங்களே சொல்லிடுங்க.
6: பூ.
5: சரி, ஓகே. பூ அந்த வார்த்தையில் தொடங்குற ஒரு 3 பாடல்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்மள வந்து ஒரு சிலருக்கு மீனை விட அதோட சென தான் ரொம்ப பிடிக்கும். சென்னா என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி, சென்னா உங்களுக்கு தெரியுமா?
6: தெரியலையே.
5: சென்னா அந்த மீனோட முட்டை இருக்குதுல்ல.

0: அதை தான் சினை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கும் அப்படி தான், மீனை விட அதோட சினையை தான் நானும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரி, உங்களுக்கு மீன் பிடிக்குமா இல்லை அதோட சினை பிடிக்குமா?
1: மீனும் பிடிக்கும், அதோட முட்டையும் பிடிக்கும்.
0: சரி ஓகே. ஏ, எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சாலே அதோட அது என்ன மீனுன்னு தான் கேட்பேன். ஏன்னா அந்த பெரிய மீனில் தான் செனலாம் இருக்கும். அந்த செனையில் வந்து ஏகப்பட்ட முட்டைகள் இருக்கும். இந்த மீன் முட்டைகளில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து குழந்தையோட அந்த மூளை வளர்ச்சிக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. மீன்களை போலயே வந்து மீன் செனையும் வந்து கண்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி பார்வை கோளாறுகளை வந்து தடுக்க உதவுது. இதில் உள்ள அந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. இதனால் இதய நோய் ஏற்படுற ஆபத்து குறையுது. அப்புறம் வந்து வைட்டமின் டி, புரதச்சத்துலாம் இருக்கிறனால தசைகளோட வளர்ச்சிக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது. கோழி முட்டையை உடலுக்கு நோய் கோழி முட்டையை விட அதிகளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த மீன் முட்டையில் தான் இருக்குதான். மீனை விட அந்த மீன் முட்டையில் ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இருக்குன்னுமே சொல்கிறாங்க. இந்த சினையை வந்து வறுத்து இல்லைனா பொரியல் மாதிரி பண்ணி வந்து சாப்பிடலாம். நானும் இப்படி தான் சாப்பிட்ருக்கேன். சரி, நீங்கள் வந்து எப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்க?
1: எங்கள் அம்மா வந்து குழம்புல போட்டு தருவாங்க.
0: வேற
1: அவ்வளோதான், பொரிச்சுலாம் தரமாட்டாங்க.
0: சரி ஓகே. அடுத்ததான் வந்துட்டு நாங்கள் கேள்வியுமே கேட்டுட்டோம். பூ பூ வார்த்தையிலேருந்து 3 பாடல்கள், அந்த வார்த்தையில் தொடங்குற மாதிரி 3 பாடல்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கோம்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா. சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கும்.
0: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருக்கீங்களாக்கா? ஆமாக்கா. இப்ப வந்து பூ
2: பூக்கும் மாசம் தை மாசம்.
0: அடுத்து சரி ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
2: நன்றிக்கா.
0: சரி ஓகே, தமிழரசி அக்கா வந்து நம்மளோட ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து திரும்பியுமே பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: பிரதீக்ஷா.
0: பிரதீக்ஷா வந்து அடுத்ததா அப்பளே ஒரு கதையை வந்து பாதியிலே விட்டீங்கல்ல, அத சொல்லிடுறீங்களா?
1: ராம வந்து அந்த மாடை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடும். அந்த மாடு வந்து 1 லிட்டர் பால் தான் கறக்கும். அந்த மாடை பார்த்த உடனே ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ராமு கோழி தானே வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன மாடு வளர்க்குறியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து ஒருத்தவங்கள்டேருந்து வாங்கினேன், அதனால் நான் இந்த மாடை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாடு வந்து 1 நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும்னு அவன் போய் சொல்கிறான். அதையும் நம்பிக்கிட்டு இவங்க வந்து 50 வெள்ளிக்காசு தரேன், அந்த மாடை எனக்கு தரியான்னு கேட்குறாங்க. சரின்னு இவனும் கொடுத்துட்றான். அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த மாடுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. அடுத்த நாள் பால் கறக்குறாங்க, பார்த்தா 2 லிட்டர் கூட வரல. அப்போ வந்து ராம என்னென்னு நினைக்கிறான், நம்மளை பற்றி ஜமீன்தார்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டே போய் ஜமீன்தார்கிட்ட கேட்குறான், ஜமீன்தாரே இந்த மாதிரி என் பேரில் யாராச்சும் மாடு கொண்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து ஜமீன்தார் சொல்கிறாங்க, உன் பேரில் மாடு கொண்டு வரல, ஆனால் பால் கொண்டு வந்தாங்க. அந்த பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து அவங்க கேட்ட காசோட அதிக காசை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து அந்த மாடு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறான், நான் வந்து நீங்கள் கொடுத்த காசை விட 2x தாரேன், நீங்கள் வந்து அந்த மாடு எனக்கு திருப்பி தாரீங்களான்னு கேட்குறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அவன் வந்து வீட்டில் போய் அந்த மாடை கட்டி போட்டுறான். அவன் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த மாடை கொடுத்தவங்க நினைக்கிறாங்க, நீ வெட்டின குழியில் ஒன்னையவே நான் போட்டேன்னு நினைக்கிறாங்க. இந்த கதையோட மோரல் என்னதுன்னா, நம்ம யாருக்காச்சும் தீங்கு செய்யணும்னு நினச்சோம்னா அந்த தீங்கு நம்மளையே வந்து சேரும்.
0: ஆமாம், நம்ம வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நமக்கும் அதே வந்து நடக்கும். அந்த குழியில் வந்து நீ வெட்டின குழியில் நீயே விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி தான், அதான் உண்மை. நம்ம யாருக்காவது தீமை செய்யும்போது அதே தீமை தான் நமக்கும் அப்படியே தான் நடக்கும். சரி, அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா சாப்பாடு விளையாட்டு இதோட சேர்த்து தூக்கமும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து தூங்குற இடம் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் போதுமான அந்த காற்றோட்டத்தோடையும் இருக்கணும். குழந்தைங்க வந்து பெட்ரூமில் ஓடுறது குதிக்கிறது விளையாடுறதுலாம் தவிர்க்கணும். பங்க் பெட் பயன்படுத்தினா அதில் வந்து பாதுகாப்பு ரைலிங் சரியாக இருக்குதான்னு பெற்றோர்கள் வந்து கவனிச்சுக்கணும். ரைலிங்னா குழந்தைங்க வந்து கீழே விழாமல் இருக்கிற அந்த தடுப்பு கம்பி. சின்ன குழந்தைங்க வந்து தூங்குற இடத்துல அதிகமான அந்த தலவாணிகள், பெரிய சாஃப்ட் டாய்ஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து நல்லது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரூமில் இருக்கிற அந்த டெம்பரேச்சரும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை வந்து தொடர்ந்து தூங்குறதுல வந்து சிரமப்படுதா, அடிக்கடி எந்திக்குதா, பகல் நேரத்தில் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குதா, இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தால் அதை வந்து கவனிக்கணும். குழந்தை தூங்குற நேரம் வந்து அமைதியான நேரம், அந்த அமைதிக்குள்ளேயுமே ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அடுத்து தான் வந்துட்டு நாங்கள் நிலா கேட்டு

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: பிரதீக்ஷா.
2: அடுத்ததா பிரதீக்ஷா வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்குமே ரெடியா இருக்கீங்கல்ல?
3: ரெடியா இருக்கேன்.
2: பாடுறீங்களா?

0: ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடுறீங்க. நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து பிடிச்ச பாடலாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து அதை பிரதீக்ஷா வாய்ஸ்லேயுமே நம்ம கேட்டுட்டோம். அடுத்ததான் வந்துட்டு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியுமே நாங்கள் கேட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து பதில் சொல்லியிருக்காங்க.
1: ஆற்காடு என் சேஷாதலம் பேசுகிறேன். கருப்பில் தொடங்கும் பாடல்கள், கருப்பு நிலா ஏன் கலங்குவதே, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நீங்க சொன்ன பாட்டது கருத்த அமைச்சான் எந்த தனம் எதுக்கு வச்சான் ஆகிய மூன்று பாடல் எனக்கு தெரியும். நான் சொல்லிவிட்டேன், எனக்கு பிடித்தமான பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக அமைந்து எல்லோரும் ரசிக்கும்படி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நம்ம சேஷாச்சலம் அண்ணாவுமே வந்து மூணு பாடல்கள் சொல்லி அவங்களுமே நல்ல பாடல்களாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். பயோஸ்டாட்டிக்ஸ் அந்த கோர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பயாலஜி, மெடிசின், அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த், இந்த துறைகளில் கிடைக்கிற தகவலை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து டேட்டா அனலைசிஸை பயன்படுத்தி ஆய்வு செய்கிற ஒரு துறை. உதாரணமாக வந்து ஒரு ஆய்வில் நிறையா டேட்டா கிடைச்சா அந்த டேட்டாவில் இருந்து சரியான முடிவை கண்டுபிடிக்க தான் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உதவுது. என்ன கற்றுக்கிறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸு, ரிசர்ச் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன்னு இன்னுமே நிறைய முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது. இது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் ரிசர்ச்சில் வந்து பல ஆயிரம் பேரோட வந்து டேட்டா சேகரிக்கப்படுதுன்னு வைங்களேன், அந்த டேட்டாவை வந்து வெறுமனே பார்த்தா பெரிய அளவு வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும். யார்கிட்ட என்ன பேட்டர்ன் இருக்குது, எந்த மாற்றம் வந்து முக்கியமானது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து பதில் கண்டுபிடிக்க தான் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. படித்து முடித்த அப்புறம் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிஷியன், டேட்டா அனலைஸ்டு, ரிசர்ச் அனலைஸ்டிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராமர், கிளினிக்கல் ரிசர்ச் டேட்டா அனலைஸ்டுன்னு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு செய்யலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உயிரியல் இல்லைன்னா மருத்துவ ஆராய்ச்சியில் கிடைக்கிற பெரிய அளவிலான டேட்டாவை வந்து கணிதம் அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறது தான் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம பிரதீக்ஷாவுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
2: பாய்
0: பாய். கேட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: முகமது சாதிக்.
1: 6 மணிலிருந்து 7 மணி பேசுறதுக்காண்டி நம்ம முகமது சாதிக் தம்பியுமே வந்திருக்காங்க. நீங்களுமே வந்து ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல,
2: பார் குட்டியும் அவளுடைய நண்பர்களும். இது சிவார் நாவல். எஸ் சிவ சிவதாஸ் அவங்களால் இயக்கப்பட்டிருக்கு. இதை தமிழ் எழுதுனவங்க உதயசங்கர் அவர்கள். இது யார், வானம் அவங்க தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
1: 91 76 54 99. உங்களுக்குமே இந்த புக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், 91 76 54 99. சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: வாசிக்கிறேன், நேற்றுலேருந்து நான் விட்டதுலேருந்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பூனைக்குட்டியும் போயிட்டான். அவருமே சரி, இவர்கள் நண்பர்களையும் அந்த பேச்சு போட்டி விளையாடுனான்னு சொன்னேன்ல, அதையுமே விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அவள் சும்மா காட்டு பக்கமாக போய்க்கிருந்தா. காட்டு பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மரத்தில் ஒரு காக்கா நின்றுச்சான். அந்த காக்காவை பார்த்து அவள் சொன்னானா, என்ன சொல்லணும் என்று காக்காதே வா என்று கூப்பிடும்போது காக்கா என்று கத்தி ஓரமாக ஒடுங்கி நின்றாள். அப்பொழுது இன்னுமே சத்தம் கேட்கலையே என்று சொல்லும் போகுது அவருக்கு ஒரே இது. அதுக்கு
1: சரி, அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் இளம் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: வணக்கம் பா, நான் இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்ண்ணா.
3: எப்படி போயிட்டு இருக்கீங்க மாலை பொழுது? உங்களுக்கு
1: இப்பயும் போல ஜாலியா தானா போகுது?
3: நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
1: நாளைக்கு வந்துட்டு எங்க ஊர்ல சந்தையெல்லாம் போடுவாங்கண்ணா, அங்க போக வேண்டியதாண்ணா.
3: சூப்பர், போய் சந்தையில பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அல்லது நீங்களே சந்தையில விற்பீங்களா?
1: இல்லைண்ணா, நம்ம வந்து போய் பார்க்க போறது தானா, ஏதாவது போயிட்டு காய்கறி பழங்கள் ஏதாவது அந்த மாதிரி வாங்கிட்டு வர்றது தானா?
3: சரிப்பா, ஜாலியா என்ஜாய் பண்ணி நல்ல என்ன சொல்றது சமத்த பிள்ளைங்களா போய் என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னு கேட்டீங்களாண்ணா?
3: ஆமா, ஒரு சொல் கொடுப்பீங்க, அதுல 3 பாடல் சொல்லணும்.
1: ஆமாண்ணா, உங்களுக்கு வந்துட்டு மலை, அதுல ஒரு 3 பாட்டு சொல்லிருங்கண்ணா.
3: மலையா?
1: ஆமாண்ணா.
3: ரெயின் தானே?
1: ஆமாண்ணா.
3: மழை மழை இந்த உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அது
1: ஓகேண்ணா.
3: சொத்து சொத்து நனியது தாஜ்மஹால் கொடியிடு வீடு வாவா. அது அப்புறமா மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. அந்த பாட்டு மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம் சங்கமம் அந்த பாட்டு.
1: ஓகேண்ணா, நீங்க 4 பாட்டு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
3: நான் பாடிய ஒரு பாடல் தான் இப்ப கேட்க போறேன். இந்த உள்ளம் கேட்கும் திரைப்படம் மழை மழை இந்த உலகத்தில் ரசிக்கின்ற முதல் மழை, அது கொடுங்கப்பா.
1: பாட்டுமே ரொம்ப சூப்பரா
3: பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம், பாட்டு நிகழ்ச்சி அடிக்கடி கொண்டு வாங்க,
1: பாடிடுவோம்.
3: Thank you so much pa, மீண்டும் சந்திப்போம் திங்கட்கிழமை. பை பா.
1: நன்றிண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க, அவங்களுமே 4 பதில்களையுமே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: என்ன, காகாமிடம் இருந்து நம்ம காக்காவிடம் இருந்து நம்ம போய்விட்டோமே, சரி காக்காயிடமிருந்தே விளையாடு விட்டோம், நமக்கு போர் அடித்து விட்டது, சரி அங்கே பாரு மரத்தில் கூ கு கு கி கி கூ கி கு கிளிக் கிளிக் கூ ஊ அது என்று கத்தியது. குயிலை பார்த்து அந்த பொண்ணு கத்தினாள், ஏய் என்ன மாதிரி நீ அழகாக கட்டிடுன்னு சொல்லிட்டு. அது இதோட அடுத்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, இதோட நம்ம வந்து அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் அந்த கதையில். அடுத்ததான் நானுமே ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நிறைய பொண்ணுங்க விரும்பி விளையாடுற ஒரு பாரம்பரிய விளையாட்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: கொக்கோவா இருக்குமாக்கா?
1: ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க, கொக்கோ தான். இது வந்து ரெண்டு டீம் சேர்ந்து விளையாடுற ஒரு வேகமான பாரம்பரிய இந்திய விளையாட்டு. ஒரு டீம் வந்து சேசிங் டீம் வந்து, அதாவது ஆப்போசிட் டீமை வந்து பிடிக்கும், இன்னொரு டீம் வந்து ரன்னிங் டீம் பிடிக்கிற டீம்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுவாங்க. சேசிங் டீமில் வந்து சில வீரர்கள் மைதானத்தில் நடுவில் வந்து வரிசையாக உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பிளேயர் மட்டும் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸை வந்து பிடிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அவங்களால ஓட முடியலைன்னா உட்கார்ந்துருக்கிறவங்கள்ட்ட வந்து கோன்னு சொல்லி வாய்ப்பை மாற்றுவாங்க. அடுத்த பிளேயர் வந்து வேகமாக எழுந்திரிச்சு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுலேயே வந்து செயின் கோலாம் இருக்குது, அதாவது வரிசையாக கோ கொடுத்து வந்து அந்த ஆப்போசிட் டீமை வந்து பிடிக்க முயற்சி பண்ணணும். இப்படி வந்து ஆப்போசிட் டீமில் வந்து எல்லாரையுமே தொட்டுட்டா சேசிங் டீம் தான் வின்னர். அப்புறம் வந்து அப்படியே மாற்றிப்பாங்க, உட்காந்துருக்கிறவங்க டீம் வந்து ஓடுவாங்க, ஓடுற டீம் வந்து உட்காந்துருப்பாங்க. சரி, இந்த விளையாட்டுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா விளாண்டு?
2: விளாண்டுருக்கோங்க, இது அதிகமாக விளாண்டுருக்கோங்க. பிடி பீரியடில் எங்கள் ஸ்கூல் பிடி பீரியடில் எங்கள் தெருவில் அந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கோங்க.
1: சரி ஓகே. ஆமாம், நானுமே ஸ்கூல்லலாம் நிறைய வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நடக்கும், நானுமே வந்து விளையாண்டுருக்கேன், நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி கேம்ஸ் தான் ரொம்ப வாட்டி விளையாடுவாங்கல்ல, அதனால் நானுமே நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். சரி, அடுத்ததான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: ஆனால் இப்போ தானே கலந்தேன், அதனால் தெரிலக்கா, நீங்களே சொல்லிடுங்கக்கா.
1: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் தொடங்குகிற பாடல்கள் மூணு வந்து நீங்கள் சொல்லணும். நீங்களுமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிருவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவு எடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரையே போவானே. தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்னியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு வேலை, அந்த வலை கவத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடல்ல சுப்பி அரிப்போம், சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்ப இந்த சுப்பி எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிற வந்து கடல்ல அடைமீன சுப்பி கடல்ல கிளம்பும். தெக்க தெங்கடல்ல சோவி சுப்பி கிளம்பும். நாங்க போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்ல சுப்பி கம்மியில கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம் வித்துட்டு. அப்போல்லாம் நாங்க சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடல்ல இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடல்ல இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வழக்கு சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம். சுப்பியை வித்து தான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டோம் நாங்க. அவ்வளவு ஒரு சிரமம், நாங்க மாதிரி கஷ்டப்படல. எங்க அம்மா அப்பா தான் 64 போயிலுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்க அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாம ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்க வந்து அந்த 3.5 சத்திரம் ஒரு ஊர் இருக்கலாம், நாங்க நினைக்கல பாலம் போட்டுக்கல நினைக்கல பாலம் அங்க வந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், நான் நடக்க முடியாது. 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு சீக்கிரம் நடந்துடலாம். 50 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு நடக்க முடியாது. வரையிலையும் நட போவையிலும் நட காலெல்லாம் அசந்து போகும். ஆமா பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு. நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டுதான் இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டுற திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி பைனான்ஸ் வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா நாங்கன்னா வாங்க மாட்டோம்னா நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா, உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
2: ராமநாதபுரம்
1: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:26 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
6: ஏஆர்ஜே முகமது சாதிக்,
5: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கோம். நீங்க எப்படினா இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கும் எங்களோட நிகழ்ச்சியிலையும் கலந்து இருக்கீங்க.
7: இன்னைக்கு
5: வந்து உங்களுக்கான கேள்வி கண், அதுல தொடங்குற ஒரு 3 பாடல்கள் சொல்லிடுங்கண்ணா.
7: கண்ணா?
5: ஆமாண்ணா.
7: கண்ணுக்கு ஒரு நீலவா என்னன்னா?
5: ஓகேண்ணா.
7: கண்ணால சொல்லுற கையார ஓகேன்னு சொன்னா மட்டும் அது
5: ஓகேண்ணா.
7: கண்ணுக்குள்ள
5: பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
7: எனக்கு எப்படி புது பாட்டா?
5: புது பாட்டு தான்.
7: புது பாட்டா? எல்லாம் பழைய பாட்டு ஒண்ணு மாதிரி இருந்துச்சு.
5: இல்லண்ணா, புது பாடல் தான்.
7: துள்ளுவதோ இளமை அந்த பாட்டு கொடுங்க. ஹலோ.
5: ஓகேண்ணா. ஓகேண்ணா. நம்ம பூபாலன் அண்ணா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாலுமே 3 பதிலையுமே கரெக்டாக 3 பாடல்கள் சொல்லிட்டாங்க. அடுத்ததான் இப்போ நீங்கள் ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல?
6: ஆமாக்கா. பாருக்குட்டியும் பாருக்குட்டியும் அவர்களுடைய நண்பர்களும், இது சிறார் நாவல். எஸ் சிவதாஸ் அவங்களால் இயக்கப்பட்டிருக்கு. இதை தமிழா எழுதினவங்க உதயசங்கர் அவர்கள். இது வானம் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இது யாருக்கு வேச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க
5: 91-76-54-99. மறுபடியும் சொல்லிடுறேன், 91-76-54-99. உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா நீங்களுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
6: இந்த கதையோட பொண்ணு என்ன பாருக்குட்டி என்ன பண்ணுறான்னா, இவ இந்த நான் காக்காங்க இதை சொல்லியிருக்கேன், இந்த காக்காங்களே மாதிரி. சரி, நான் காக்கா கொண்டு சரிதான், நம்ம ஒரு இடமா போய் ஒரு வீடாக இல்லையா, ஒரு இடமா போய் அந்த பறவைகள் என்ன பண்ணுதுங்க, ஏது பண்ணுதுங்கன்னு பார்க்கலான்னு அந்த இடத்துக்கு போனோம். அடுத்து இங்கே ஒரு இடமா போனோம். அடுத்த பறவை கொக்கு மாதிரி வாய் வச்ச ஒரு இது. சி, இதோட அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
5: சரி, ஓகே. இதோட நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த புக்கை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க வந்து வேலை செய்யக்கூடாது, அது சட்டப்பூர்வமாக உரிமையும் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமானது என்னென்னா, குழந்தைங்களை அவங்களோட உடல்நலம், பாதுகாப்பு, வளர்ச்சிக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுத்தவே கூடாது. ஒரு குழந்தை வந்து வேலை செய்கிற சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த வேலை ஆபத்தான இயந்திரங்கள், நச்சு பொருட்கள், அதிக வெப்பம், பாதுகாப்பற்ற அந்த இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற அந்த சூழ்நிலைகளோட தொடர்புடையதாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஆனால் அதை மீறியுமே நிறைய குழந்தைங்க வந்து வேலைக்கு போகிறத வந்து நம்மளாம் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் ஆபத்தான வேலைகளை ஈடுபட விடவே கூடாது. வெடிமருந்து கடைகள், தீப்பெட்டி செய்கிறது, இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம். அப்படி யாராவது வேலை செஞ்சாலுமே குழந்தைங்களை கண்டிச்சு அடுத்து அவங்களுக்கு வந்து என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இந்தியாவில் வந்து குழந்தைங்க, அப்புறம் வந்து இளம் பருவத்தினர் வேலைவாய்ப்பை அந்த ஒழுங்குபடுத்த, ஆபத்தான தொழிலில் இருந்து அவங்கள பாதுகாக்கவும் சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட் 1986 வந்து சட்ட பாதுகாப்பில் வந்து இருக்குது. சரி, ஓகே. அதனால் குழந்தைங்க வந்து வேலைக்கு அனுப்புகிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அதுலேயுமே ஆபத்தான வேலைகள், வெடிமருந்து அந்த செய்கிற இடங்கள், தீப்பெட்டி செய்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக வந்து குழந்தைகளை வந்து அனுமதிக்கவே கூடாது. ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் சாதிக்?
6: நாங்கள் ஏதாச்சும் சொல்லுவோம், அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் பாட்டுக்கு சொல்லணும்.
5: நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் நீங்கள் வந்து மூணு பாடல்கள் சொல்லணும். சரி, அடுத்ததான் வந்துட்டு என்ன வார்த்தை சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
6: சொல்கிறேங்க்கா. என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லிருங்கக்கா.
5: நானே சொல்லிடவா? சரி, ஓகே.
6: தெரியாதுக்கா அந்த மாதிரி வார்த்தைகள், நான் யோசிச்சு நான் அடுத்த பகுதியில் சொல்றேங்க.
5: சரி, ஓகே. தீல ஸ்டார்ட் ஆகுற
6: சொல்லவா?
5: சொல்லுங்க. வேணா வேணா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி, நீங்க சொன்ன பாடலே சொல்லிடுவாங்கல்ல நேயர்களும். அதனால இந்த சான்ஸை வந்து நம்ம நேயர்களுக்காண்டி கொடுப்போம். மூணு பாடல்கள் தீல வந்துட்டு தொடங்குற மாதிரி ஒரு மூணு பாடல்கள் உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை வந்து நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: மாமா சாதிக்.
3: நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு

0: ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
1: ஆமாக்கா, பாறைக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும். இது சிறார் நாவல். வானம் அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது யாருக்காச்சும் இது ஏஎஸ் அவங்களால இயக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் எழுதினவங்க ஏஎஸ் சிவதாஸ் அவங்களால இயக்கப்பட்டிருக்கு. இது யாரால யார் தமிழாக கொண்டு வந்திருக்காங்கன்னா உதய சங்கர் அவர்கள். அதுக்கப்புறமா நம்ம போனோம், இந்த பறவைகள்லாம் தேடி போயிட்டா பாரு, அவற்றை கொத்தி கொத்தி அதை தின்னுகிறேன் என்று அவர் நண்பர் சொன்னான். இந்த இதில் இந்த இருக்கார்ல அந்த பொண்ணோட, அங்கே பாரு அந்த மைனாக்கள் அதை கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி சாப்பிடுனர் என்று அவை சொல்லி கொண்டிருக்கும் போது பாம்பை பார்த்து அந்த இடத்தில் புல் அந்த இருக்கும் வளைச்சல் எல்லாமே அசைந்து கொண்டிருந்தனர். எல்லோரும் கேட்டுவிட்டால் அந்த அந்த பூனை கேட்டது, நாய் கேட்டது. இதோட அடுத்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே, இதோட வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தை வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்கன்னா சில நேரம் வந்து அது நல்ல முடிவாக இருக்கும், சில நேரம் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. அந்த நேரத்தில் உடனே குழந்தைங்களை வந்து திட்டாமல் அதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு தேவையான பொருளை வந்து நைட்டே எடுத்து வைக்காமல் கடைசி நேரத்தில் தேடுறாங்க அப்படின்னா அடுத்த முறை வந்து அதே சூழ்நிலை வரும்போது திரும்ப வந்து அதை அவங்க பண்ணக்கூடாது, புரிய வைக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு. நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள வந்து யோசிக்க வைக்கணும். அதே மாதிரி ஒரு பொருளை கவனமாக பயன்படுத்தாமல் சேதப்படுத்திட்டாங்கன்னு உடனே அவங்களுக்கு வந்து ஒரு புது பொருள் வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த பொருளோட வேல்யூ வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் லேட்டாக ஆக்கலாம். குழந்தைகளுக்காண்டி வந்துட்டு ஒவ்வொரு தவறையுமே நம்மளே சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை அனுபவத்தில் அவங்க கற்றுக்கிற வாய்ப்பு வந்து குறைஞ்சிரும். அதனால் அவங்களுக்கு புரிய வச்சு சரியானதை சொல்லி கொடுக்கறதுல வந்து பேரண்ட்ஸோட பங்குமே முக்கியமானது. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் உடனே செய்யும்போது குழந்தைங்களுக்கு அதோட வேல்யூ புரியாமல் போயிடலாம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறதுனால அது வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடாது. நம்ம லேட் பண்ணால் அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க வாழ்க்கை அனுபவமே புரிஞ்சுப்பாங்கல்ல. அதனால் இந்த மாதிரி விஷயங்களையுமே நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து கவனமாக நடந்துக்கணும். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 6:52 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஏஆர்ஜே சாதிக்.
2: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல,
3: பாரக்குட்டியும் அவளுடைய நண்பர்களும். இது சிறார் நாவல். சிவதாஸ் அவங்களால இயக்கப்பட்டிருக்கு. இதை தமிழா இயக்கப்பட்டவங்க உதயசங்கர் அவர்கள் தான். அதுக்கப்புறமா உசு உசும் புல்கள் அப்பொழுது நாட்டு கொண்டு இருக்கும் போது அப்பொழுது அவள் சென்று என்னவென்று பார்க்கும்போது பாம்பு உட வால் இருந்தது. அதை பார்த்து கொண்டே அவள் பருங்கு சென்று புற என்று சொன்னாள். நண்பா வா வா என்று கூப்பிட்டாள். வா, நம்ம எல்லாம் ஒன்றே நண்பர்களாக இருக்கலாம், ஏனென்றே ஒரு குரூப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாள். அதுக்கப்புறமாக இதோட நாளைக்கு அந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
2: நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம திங்கக்கிழமை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தனால இன்னைக்கு வந்து வானிலை தகவலையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து காற்றோட வேகம் 21 கிலோமீட்டரில் இருந்து 37 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபம் முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஏஆர்ஜே முகமது சாதிக். அனைவருக்கும் டாட்டா
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வானம் தொடுற தூரம் அமைதியா விரிஞ்சு கிடக்குற கடல், முகத்தை வருடுற தென்றல் காத்து, அலையே இல்லாம அமைதியா கிடக்குற கடற்கரை, இப்படின்னு இந்த ஊரோட அழக சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இயற்கை கொடுத்த வரம் பெற்ற கிராமம்னா தண்ணீர் ஊற்று. இப்படிப்பட்ட ஊரை யாருக்கு தான் பிடிக்காது? பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. முன்னாடி துறைமுகமே இல்லாத காலத்துல இந்த கடற்கரை ஒரு பெரிய மீன்பிடி தளமா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 60-70 கிலோவுக்கு குறையாம மீன் வரத்து இருந்துச்சு. நிறைய மீன் வகைகள், 60 மேல கட்டுமரங்களும் 30 மேல வள்ளங்களும் இருந்துச்சு. அந்த காலத்துல தண்ணீர் ஊற்று மீனவர்களுக்கு மீன்பிடி தொழில் தவிர வேற தொழில் அப்படின்னு எதுவுமே இல்லை. கடல்தான் வாழ்க்கை, கடல்தான் நம்பிக்கை, கடல்தான் மீனவர்களுக்கு உலகம். ஆனா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த பாரம்பரிய தொழில்ல ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க மடிகட்டுற தொழிலுக்கு மாறிட்டாங்க. 1970 நார்வே ப்ராஜெக்ட் திட்டத்துல விசைப்படகுகளுக்கு மடிகட்டுற தொழில் முதல் முதலா மடிகட்டுற தொழில் தண்ணீர் ஊற்று மக்களுக்கு தான் சேரும். ஆனா இந்த தொழில் இன்னைக்கு சுலபம் இல்ல. விசைப்படகுகளோட பெருக்கம், நவீன மீன்பிடிப்பு முறைகள், கடலோட மாற்றங்கள், இப்படி பல காரணங்களால பழைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா இப்போ விடிய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடம்ப வருத்தி உழைச்சாலும் பல குடும்பங்களுக்கு அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறதே பெரிய போராட்டமா இருக்கு மக்களே. தலைமுறை தலைமுறையா கடலை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள், பாரம்பரியமா கடலை நம்பி தொழில் செஞ்சவங்க இன்னைக்கு கூலி தொழில நம்பி வாழ வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு இந்த தொழிலும் இல்லாம போயிட்டா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம பொழப்பு எங்க அப்படின்னு கேள்வி மனசுக்குள்ள டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க உள்ள மீனவர்களுக்கு அந்த ஏக்கம், அந்த வலி, அந்த கண்ணீர், அதோட இன்னும்

நம்பிக்கையை விடாம வாழ்ந்துகிட்டே இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கை ஒரு பக்கமா போயிட்டே இருக்கு. நாளைய தலைமுறையினருக்கு இந்த மீன்பிடிப்பு முறை தெரியாம போயிருமோ? குறிப்பா மீன்பிடிப்பு முறை மட்டும் கிடையாது, விசைப்படகுகளுக்கு மடிகட்டுற தொழிலுமே இவங்களுக்கு தெரியாம போயிருமோ? அந்த நிலையும் ஒரு பக்கமா இருந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மூன்று நேர ராசாடி நூத்தி ரெண்டு பொண்டாட்டிய நூத்தி ரெண்டு பொண்டாட்டியும் பாக்கு முட்டை போட்டது.

கட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 9150880065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில். அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்குனது. கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெலாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவான். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாச பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளையை ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா புள்ளையிலும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பது யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனாச்சான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல்லாம் அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறான். அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. ஓரியா மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ருசியான மீன் அப்படின்னா வெள மீன். இந்த ஓரியா மீனை வெள மீன் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல எம்பரர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் தென்கடல்ல அதிகமா வாழக்கூடிய ஒரு மீன். ரொம்ப ருசியான மீன், உடம்பு ஃபுல்லா சதையா இருக்கும். இதனால குழந்தைகள் வந்து இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல மருத்துவ குணம் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால இருதய நோய், சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த மீனை சாப்பிடலாம். குறிப்பா புரதச்சத்து நிறைஞ்ச மீன் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மீனோட விலை 1 கிலோ 300 ரூபாய்க்கும் குறைஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராமேஸ்வரத்துல உள்ள மீனவர்கள். இந்த மீன் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற ஹோட்டல்களுக்கும், கேரளா, தூத்துக்குடி இங்கேயும் அனுப்பி வைக்கப்படுது. இந்த மீன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தி போகும் தன்மை உடையது. இதுக்கு ஏன் விலை மீன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, விலை குறையாம அப்படியே இருக்கிறதுனால விலை மீன் அப்படின்னு பேர் வந்துச்சு மீனவர்கள் சொல்றாங்க. இந்த மீனை சின்னதுல இருந்து 1-5 கிலோ வரைக்கும் பிடிக்கப்படும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இந்த மீன் சமைச்சு சாப்பிடுறப்போ ருசி அதிகமா இருக்கும். இத வச்சு மீன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்களாம் மீனவர்கள். வெள மீனோட செதில்கள் டைமண்ட் போன்ற தோற்றத்துல இருக்குமா. வெள மீன்ல பல ரகங்கள் இருக்குதான். சாம்பல் நிறம், அப்புறம் வந்து வெள்ளை கலந்த நிறம், அப்புறம் மீன்லயே இளஞ்சிவப்பு நிறம் வெள மீன்கள்ல அதிகமா கிடைக்கும். ஆனா நமக்கு வெள மீன் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த வெள்ளை மீன்ல நிறைய வெரைட்டிஸுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை வெள்ளை மீன் ரொம்ப டேஸ்டா இருக்குமா, அதனால இத விற்பனைக்கு அதிகமா எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு மீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனா சிவப்பு மீன் அவ்வளவு டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். முன்னாடி எல்லாம் இந்த வெள்ளை மீனுக்கு தனியா என்ன செய்வாங்க அப்படின்னா, வலை ரெடி பண்ணி கடலுக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த வெள்ளை மீன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மீன். அதாவது சதை நிறைய இருக்கிறனால சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுல பிசைஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த மீனை ஒரு புரதச்சத்துக்காண்டி வாங்கி கொடுக்கலாம். குறிப்பா இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் இந்த வெள்ளை மீனை சாப்பிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல்.

நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. முன்னாடி காலங்கள்ல மீனவர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக கரையோரங்கள்ல வர்ற மீன்களை பிடிக்கிறதுக்கு நாட்டு ஓட, அதாவது கருவ ஓட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரத்தோட நார்களை தான் வலைகளா பயன்படுத்தி இருக்காங்க. மீனவர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டன் நூலான வலைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி பருத்தி நூல்ல வலை தயாரிச்சிருந்திருக்காங்க மீனவர்கள். கரையோரங்கள்ல வலைகள் விட்டும் பீசியும் மீன் பிடிச்சிருக்காங்க. தூண்டில் மூலமாவும், அதாவது மீன், கணவாய் இந்த மாதிரியான மீன்களையும் தூண்டில் மூலமா பிடிச்சிருக்காங்க மீனவர்கள். மெதுவா நாட்கள் போச்சு. அதுக்கப்புறம் முள்முருங்க அப்படின்ற ஒரு மரத்துல கட்டு மரங்களை செஞ்சிருக்காங்க. இந்த முள்முருங்க மரம் வந்து ரொம்ப கன இல்லாம லேசாக இருக்கிறதுனால கட்டு மரங்களை தயாரிச்சிருக்காங்க. இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மாகோல் படகு வந்துருச்சு. ஆனா இந்த தெர்மாகோல் படகு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கட்டு மரங்களை தான் பயன்படுத்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் இந்த முள்ளு முருங்கையும் தண்ணீர்ல மூழ்கிருச்சு. என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு செந்தாழை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சு மரம், இந்த பஞ்சு மரம் பாத்தீங்கன்னா தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. இந்த மரங்களை வச்சு கட்டு மரங்கள் செஞ்சு மீன் பிடிச்சிருக்காங்க. நாகரீகம் வளர வளர மீன் பிடிக்க கொண்டு போற கட்டு மரங்களும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தோணியை பயன்படுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் தூரம் ஆழமா போய் கடல்ல மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலம் போக போக தொழில் உபகரணங்களும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்படித்தான் மீன்பிடி தொழில் முறைகள் நவீனத்துக்கு மாறுச்சு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அருமையான பாடல்கள் வருது மக்களே, கேட்டுட்டு வாங்க.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இப்போ பாம்பன் ராமேஸ்வரம் பகுதிகளில் அரிய வகை உயிரினம் அப்படின்னா டெவில்ரே, அதாவது யானை திருக்கை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஊர்களில் இந்த வகை யானை திருக்கை வந்து எப்பயாச்சும் பிடிக்கப்படுது. சில 1000 மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய இந்த திருக்கை நம்ம மீனவர்கள் யானை திருக்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த யானை திருக்கை பொதுவா ஆழம் அதிகமா இருக்கிற கடல் பகுதிகளில் காணப்படும். அதிகபட்சமா 600 to 700 meters வரை ஆழத்துல நீந்தும். பெரும்பாலான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 meters ஆழத்திலேயே இருக்கும். இதோட வெப்பநிலை என்ன அப்படின்னா 20 degrees Celsius 29 degrees Celsius வரை வெப்பமான நீரையே அதிகமா விரும்புது. இதோட எடை 500 கிலோவுக்கும் மேல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். மற்ற திருக்கை எல்லாம் ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் குறிப்பிட்ட ஆழத்துக்கு நீந்தி போகும். ஆனா இந்த யானை திருக்கை எப்பவுமே ஆழத்துலதான் இருக்குமா. யானை திருக்கை 20 ஆண்டுகள் வாழும். இந்த திருக்கை மீனோட இனப்பெருக்க திறன் ரொம்ப கம்மி. ஒரே முறையில ஒரு குட்டி மட்டும்தான் போடும். மற்ற திருக்கைங்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 4-5 குட்டி போடுற திறன் கொண்டது. ஆனா இந்த டெவில் அதாவது யானை திருக்கை ஒரே குட்டி மட்டும்தான் ஒரே ஒரு முறை போடும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சாப்பாடு முறை என்ன அப்படின்னா பிளாங்டன் வகையான சின்ன சின்ன ரால்கள், மீன்கள், கூட்டமா வாழக்கூடிய சின்ன வகையான மீன்களை சாப்பிடும். இதோட வாயோட ரெண்டு பக்கமும் கொம்புகள் இருக்குமா. இதனாலதான் மீனவர்கள் இதை யானை திருக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த யானை திருக்கை இப்போதைக்கு எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்குது. அடுத்த 60 ஆண்டுகள்ல 50% வரைக்கும் குறையும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. குறிப்பா இது ஒரு முறை மட்டும்தான் குட்டி போடும். காசா, எகிப்து இந்த மாதிரியான பகுதிகளில் சில இடங்கள்ல இந்த யானை திருக்கைய உள்ளூர் உணவாக பயன்படுத்துறாங்க. இந்திய பெருங்கடல்கள்ல இது எதிர்பாராத மீன்பிடிப்பா இருக்குது. இதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னன்னா 2004 இந்த யானை திருக்கை அபாய நிலையில இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. 2006 இதோட வரத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இத்தாலி, குரோஷியா இந்த மாதிரி நாடுகள்ல இந்த திருக்கை மீனை வந்து பிடிச்ச அபராதமும் ஜெயில் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம பகுதிகளில் மற்ற திருக்கை பிடிக்கிறத விட இந்த டெவில்ரே அதாவது யானை திருக்கையே மீனவர்கள் பிடிச்சா கடல்லையே உயிரோட விட்டுருங்க, இதோட இனம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வா பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்தது இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில். அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தாரு. அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீன் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்குனது. கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாகும். ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு வெட்டி தான் விற்கிறது. ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெலாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தார். அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வர்றது விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடலில் இப்போ படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மிதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம். லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு போய் இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க. 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க. 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்நாடு மீனவர் நலவாரிய கல்வி திட்டத்தில் அரசு மாணவர்களுக்கு உதவித்தொகையாக படிப்பிற்கு ஏற்ற கல்வி உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அதை பற்றின விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஐடிஐ அதாவது பாலிடெக்னிக் கல்லூரியில படிக்கிறவங்க, அதுவும் வீட்டில் இருந்து தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அரசு வந்து கல்வி உதவி திட்டம் கொடுக்குறாங்க. குறிப்பா ஆண் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாயும் பெண் குழந்தைகளுக்கு 1750 ரூபாயும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு 1450 ரூபாயும் பெண் குழந்தைகளுக்கு 1950 ரூபாயும் கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லங்க, இளங்கலை பட்டம் அதாவது யூஜி வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு ஆண் மாணவர்களுக்கு 1750 ரூபாயும் பெண் மாணவிகளுக்கு 2250 ரூபாயும் அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு ஆண் மாணவர்களுக்கு 3250 ரூபாயும் பெண் மாணவர்களுக்கு 3750 ரூபாயும் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய கல்வி திட்டத்துல அரசு மாணவர்களுக்கு உதவித்தொகையா படிப்புக்கு கொடுக்கறாங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு உதவித்தொகை தெரியாத அறியாத மீனவ குடும்பத்துல கஷ்டப்படுற மாணவர்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்டுதுங்க. இதை நழுவ விடாம தக்க வச்சுக்கிறது நம்ம மீனவர்களோட கடமை. என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நலவாரி அட்டையோட நகல், ரேஷன் கார்டு அட்டையோட நகல், 10th+2 மார்க் ஷீட், அப்புறம் டிசியோட நகல், வங்கி கணக்கு புத்தகத்தோட நகல். இந்த ஆவணங்கள் இது எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு எங்க கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா மீன்வளத்துறை இயக்குனர் கிட்ட அந்த விண்ணப்பங்களை வாங்கி நிரப்பி இந்த ஆவணங்களை சேர்த்து விண்ணப்பத்தோடு கொடுக்கலாம். நலவாரிய உறுப்பினர்கள் கிட்ட விண்ணப்பம் கொடுத்து நிரப்பி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில் உங்க கூட பேச போறது நான் இனிதா. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா ஃபிஷ் பிரியாணி. அதுவும் வெலமீன் பிரியாணி செய்யறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள், வெலமீன் நல்ல பெரிய துண்டா ஒரு 5 துண்டு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை தனியா வச்சுக்கலாம். குறிப்பா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது, தக்காளி வெங்காயம் பொடுசா நறுக்கினது, கூட புதினா மல்லி, இது கூட நெய்யும் தயிரும் எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த வெலமீனை நல்லா என்ன செய்யணும், கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொடிகள் எல்லாம் போடுவோம் அப்படின்னா அந்த பொடிகளை அதுல போட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி தனியா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வெலமீன்ல மசாலா சேரணும் கொஞ்சம். அதனால நம்ம இந்த வெலமீனை தனியா மசாலா தடவி வச்சுப்போம். குக்கர்ல வச்சா பிரியாணி நல்லா வேகும். சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்துல வைப்பாங்க, அதுவும் நல்லதுதான், மீன் உடையாம இருக்கும். சரி, நம்ம குக்கர்லயே செஞ்சிடலாம் பிரியாணிய. குக்கர்ல நெய் கொஞ்சம் ஊத்தி பட்டை ஏலக்காய் போட்டு கருகவும், வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் வதக்குனதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மசிச்சு வர்றப்போ கொஞ்சம் தயிர் ஊத்தணும். நம்ம நறுக்கி வச்ச மீன்ல மசாலா தடவி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீனை அந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ள போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும். கிளறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். மீன் போடும் போது அதை கிண்டாம மெதுவா கிளறி விடணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து அது கூட தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து மல்லி இலைய தூவி விட்டு கரண்டியை விட்டு ஒரு கிண்டு கிண்டி குக்கரை மூடினதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு விசில் வரவும் தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கணும். விசில் வந்ததுக்கு அப்புறம் பிரியாணிய சிம்ல போட்டுட்டு தோசைக்கல்லுக்கு மேல குக்கரை தூக்கி வச்சிருங்க. சிம்லயே அந்த குக்கர்ல வேகட்டும் பிரியாணி. நம்ம வச்சிருக்கிற மீன் பிரியாணி உடையாம இருக்கணும். குறிப்பா மீன் உடைஞ்சிச்சு அப்படின்னா முள்ளெல்லாம் பிரியாணில போய் நின்னுக்கணும். குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தலாம். விசில் போனதுக்கு அப்புறம் குக்கரை திறந்து மீன் உடையாம வெந்துருச்சான்னு பாக்கணும். இப்படி திறந்து வச்சோம்னா பிரியாணில இருக்கிற மீன் உடையாம வெந்ததை பார்த்து நம்மளால இறக்க முடியும். குறிப்பா இறக்கும் போது மல்லி இலைய தூவி விட்டு கொஞ்சமா நெய் ஊத்தி இறக்குங்க. மீன் உடையாம வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கணும். வேற பாத்திரத்துல கொட்டுறப்பவே பிரியாணி அவ்வளவு மனமா இருக்கும். கண்டிப்பா வெலமீன்ல பிரியாணி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அப்பள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4. பிளாஸ்டிக்க மறுசுழற்சி பண்ணிரலாம், இதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே அப்படி இல்லங்க. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம டெய்லி பயன்படுத்துற சிப்ஸ் பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட், சாக்லேட் ரேப்பர்ஸ், ஷாம்பூ, ஷாஷே, இந்த மாதிரி நிறைய பொருட்களை தொழில்நுட்ப ரீதியா மறுசுழற்சி பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே மல்டி லேயர் பேக்கேஜிங், அதாவது பிளாஸ்டிக், அலுமினியம், பேப்பர்னு பல அடுக்குகளை ஒண்ணா ஒட்டி தயாரிக்கிறாங்க. ஒரு தடவை தயாரிச்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியலைன்னா மறுசுழற்சியும் செய்ய முடியாது. அதனாலதான் உலகம் முழுக்க பிளாஸ்டிக்ல வெறும் 9% மட்டும்தான் மறுசுழற்சி ஆகுது. அப்போ நம்ம குப்பையை சரியான தொட்டியில போட்டாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பெரும்பாலான இந்த குப்பைகள் வந்து நீர்நிலைகள்ல போய் சேருது, இல்லைனா எரிக்கப்படுது. ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கும் நம்ம உடலுக்கும் பெரிய பாதிப்பு தான். அந்த பாதிப்புகளை குறைக்க நாம முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம். இதெல்லாம் ஒரே நாள்ல முழுமையா தவிர்க்க முடியுமானா? முடியாது. உதாரணத்துக்கு சின்ன சின்ன ஷாம்பு சாஷை வாங்குறதுக்கு பதிலா பெரிய ஷாம்பு பாட்டில் வாங்கிக்கலாம். தண்ணீர் பாட்டில்ல ஒவ்வொரு முறையும் பயன்படுத்த புதுசா வாங்காம மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்திக்கலாம். சில்வர் பாட்டிலை சுத்தம் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போகலாம். சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்காம பெரிய பெரிய பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வீட்டுல டப்பால கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போது பிளாஸ்டிக் பயன்பாடுகள் கொஞ்சம் குறையும். சின்ன மாற்றம் தான், ஆனா டெய்லி நம்ம இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சாலே கடலுக்குள்ள போற குப்பையோட அளவை நம்மளால குறைக்க முடியும். இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு குறைஞ்ச பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்று செயல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உணரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. நம்ம சமுத்திரம் பழகு பயணத்துல இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கிராமத்தோட வாழ்க்கை, கடலோட வாழ்க்கை, மீனவர்களோட பாரம்பரியம், அதோட சேர்ந்து கடலுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். தண்ணீர் ஊற்று கிராமத்துல மாற்று தொழிலா பயன்படுத்துற மடிகட்டுற தொழிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வாதார நிலைய பத்தி பார்த்தோம். குறிப்பா ஆதி காலத்துல மீனவர்கள் எப்படி மீன் பிடிச்சாங்க, என்ன பாரம்பரிய உபகரணங்களை பயன்படுத்தினாங்க, காலப்போக்குல தொழில என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்றத பத்தியும் பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். இதோட வெலமீன் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி வளருது, எந்த அளவுக்கு விற்பனைக்கு போகுது, குறிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய மீனா அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த மீனை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத நெய்தல் கைமணம் பகுதியில தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவர்கள் முன்னாடில வளம் மட்டும் இல்ல, கடலையும் அனுபவத்தையும் நம்பிதான் மீன் பிடிச்சிருக்காங்க. அத பத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல குறிப்பா டெவில் ரே, அதாவது யானை திருக்கை, இந்த பெயரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா அந்த மீனுக்குள்ள எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமா மீனவர்களோட வலையில இந்த மீன்கள் சிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள் பயன்படுத்துறோம் அதை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாடு மீனவர் நலவாரிய கல்வி உதவி திட்டம் மூலமா மீனவ குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு உதவிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மீனவ குடும்பத்தோட அடுத்த தலைமுறை கல்வியில் முன்னேறுவதற்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணிடலாம், இதனால எவ்வளவு பிளாஸ்டிக் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. மறுசுழற்சி செய்வதை விட முதல்ல தேவையில்லாத பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கடல் நமக்கு மீன் மட்டும் கொடுக்கல, உணவு கொடுக்குது, தொழில் கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது. அதனால கடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம பயணம் முடிஞ்சிடக்கூடாது, கடலை பாதுகாக்கணுங்கிற பொறுப்போட தான் இந்த பயணம் தொடரணும். இப்படியா கடலோட கதைகளையும் மீனவர்களோட வாழ்க்கையையும் நம்ம கடலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அற்புதமான உயிரினங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட சமுத்திரம் பழகு பயணம் இப்ப நிறைவு பெறுது. மறுபடியும் ஒரு புதிய கடல் கதையோடு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் கடலை நேசிப்போம், கடலை காதலிப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 களைச்சு ஆசுவாசமா உட்கார்ந்து இருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு சுதா ராணி எழுதின வழிகாட்டி. கதை கேக்குறதுக்காக அன்பான உள்ளங்கள் நினைச்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசை எஃப்எம் 90.4 அலை பாயுதை நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? வீட்டுக்காரர் மணி வர்றதுக்கு தாமதமாகும் போதே தெரிஞ்சு போச்சு அவரு வர்ற நிலை என்னன்னு. அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு தூக்கத்துல கண்கள் சொருக மூத்த பொண்ணு மாது கேட்ட. வேலை முடிஞ்சிருக்காது கண்ணா, இல்லன்னா வீட்டுக்கு வராம எங்க போறாரு? உங்க அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. வேலை முடிஞ்சதும் தான் வந்துருவாரு. நாளைக்கு நீ ஸ்கூல் போகணும்ல, நேரத்துக்கு போய் தூங்கு. இப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உடம்பு கெட்டு போயிரும். அம்மா பாத்துக்கிற, நீ போய் தூங்கு அப்படின்னு மீனா அவங்க பொண்ணு கிட்ட சொல்லி அந்த குட்டி பொண்ண தூங்குறதுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. கண்ணை கசக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு, போமா, தினமும் நான் அப்பாக்கு குட் நைட் சொல்லாம தான் தூங்க போறேன். எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருதுமா, அதே சமயம் தூக்கமும் வருது. நான் போறேம்மா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட போயிட்டேன். தன் பொண்ணோட சோகத்தை போக்குறதுக்காக, இங்க பாரு மாது, அப்பாக்கு சொல்லலைன்னா என்ன, எனக்கெல்லாம் நீ குட் நைட் சொல்ல மாட்டியா அப்படின்னு மீனா கேக்க, குட் நைட் மா, அப்பா கிட்ட அவரு வந்தாருன்னா சொல்லு, நான் குட் நைட் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணு மாது தூங்குறதுக்கு போயிட்டா. சின்ன பொண்ணு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க, அவளுக்கு போர்வைய நல்லா போத்தி விட்டுட்டு பெரிய பொண்ணோட தலையிலயும் மெல்ல கோதி விட்டுட்டு மீனா ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, மீனா அவங்க வீட்டுக்காரருக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 रूपए क्लेम के रूप में किसानों को मिले.
5: लक्ष्मी प्रभा आपट मावटम तिरुपाजार का पकतला वडकमी ग्राम वचिक्रोम 5 acres 27,000 வாங்கிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் தேவர் உதவி அவர்கள் உங்களுக்கு சமயமாக இருக்கு, உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வேலை வெள்ளம் அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை ஹெல்ப்லைன் எண் 1444-7 அழைக்கவும்.
3: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: பாட்டி உங்க வயசு 60, 16 மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
8: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
11: நேயர்கள் கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில வழிகாட்டி அப்படின்ற கதையை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தம்பதியரோட வாரிசுகள் தான் மாது, மாலினி. ரெண்டு பேருக்குமே அப்பானா கொள்ள பிரியம். மணிக்கு சொந்தமா பேக்கரி இருக்கு. மனைவி இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணோட தொடர்பும் இருக்கு. பேக்கரியில அவருக்கு நல்ல வருமானம் இருக்கிறதோட கெட்ட சகவாசங்களும் நிறைய நிறைய உண்டு. இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துட்டு இருந்தார். எல்லாம் இருந்தும் கொஞ்சம் முன்கோபியா மணி இருந்தனால அது அவரோட குடும்ப நிம்மதியவே நில குழச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் மணி குத்தம் குறையெல்லாம் சொல்றதுல கை தேர்ந்தவர். கோபத்துல வார்த்தைகளை வரைமுறை இல்லாம சொல்லிருவாரு. தான் கோபப்பட்டு பேசுறதுனால எதிரா இருக்கக்கூடிய நபரோட மனசு வேதனைப்படுமே, அவங்க அதை நினைச்சு வருத்தப்படுவாங்களே, எப்படி அவங்க கிட்ட போய் முகத்தை காட்டி அதுக்கப்புறம் பேசுறதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். மனசுல பட்டத கோப வார்த்தைகள்லாம் அள்ளி வீசிட்டு போயிருவார். அதுவே கோபம் குறைஞ்சா மணிய மாதிரி யாருமே நல்லவங்க இல்லப்பா அப்படின்னு மத்தவங்களுக்கு தோன்ற அளவுக்கு அவ்வளவு நல்லா பழகுவார். மீனா கூட கல்யாணம் ஆன புதுசுல தன் வீட்டுக்காரரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்க முடியாம ஏட்டிக்கு போட்டியா எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல மணியோட அந்த கோப குணம் அறிஞ்சு சண்டை போடுறதுல பலன் இல்லைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணமே அவங்களுக்கு ஆதரவா பேச யாருமே இல்லைன்றது மட்டும்தான். மீனாக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நல்லபடியா வளர்க்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களோட மனசு முழுக்க இருந்துச்சு. குட்ட குட்ட குனிஞ்சா வாழ்நாள் முழுக்க குட்டுக்கள் நிச்சயம் விழுன்றது மீனாக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்றதுக்கும் பழகி போனாங்க. காசு பணத்துக்கு குறைவே இல்லை. மணிக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் இருக்கு. அதே போல தன் உயிர் மேலையும் வாழ்க்கை மேலையும் அதீத அக்கறையும் இருக்கு. குடிச்சுட்டா கால் டாக்ஸில பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு விவரமான ஆளு. என்னப்பா தினமும் கால் டாக்ஸில வீட்டுக்கு போற, உன்கிட்ட வண்டி இல்லையா அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார். வண்டி எல்லாம் இருக்கு, இந்த டிராபிக்ல நிதானத்துல இருக்கிறவங்களாலேயே பத்திரமா வண்டி ஓட்ட முடியாது. நானே நல்லா குடிச்சிருக்கேன், இப்படிப்பட்ட நிலையில நான் வண்டி ஓட்டிட்டு போனா பாதுகாப்பா வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. அதான் டாக்ஸியை பிடிச்சு போறேன். என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லப்பா, அதுல நான் பங்கம் வைக்க முடியுமா? பத்திரமா என்னன்னா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ, டிராபிக்க பாரு எவ்வளவு நீளமா இருக்குன்னு அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட மணி ரொம்ப விவரமா பேசினார். ஆனா அவர் அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தார். என்னதான் பண்றது, பாவம் தப்பாவுமே இருந்தாலும் அது எதையுமே மணி பெருசாவே எடுத்துக்க மாட்டார். அவர் பண்றதுதான் சரின்னு இருப்பார். எல்லார்கிட்டையும் இன்னைக்கு இன்னைக்க பேசுற மணி அவங்க மனைவி கிட்ட மட்டும் நெருப்பா எரிஞ்சு விழுவார். இங்க பாருடா மணி, வாழ்க்கை துணையா அன்பா பாத்துக்க தெரிஞ்சவன்தான் பெரிய மனுஷன். சும்மா ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுல நல்ல பேர் வாங்க முடியலன்னு வை, நீ வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னு தான் அர்த்தம் அப்படின்ற த அம்மாவோட அறிவுரை மணியோட வாழ்க்கையில வீணாகி போச்சு. தன்னோட குணத்தை மாத்திக்கணும்னு அவர் யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். வழிகாட்டி சிறுகதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராணி, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. இன்னும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. மீன் சின்ன மீன் கொண்டு போய் ராம் நாட்டில் வந்து மீனும் மீனும் கத்தி தான் விற்பேன். விற்று 300-500 கிடைக்கும். கொஞ்சம் குடும்பத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் அம்மா ஒரு 10 வயசுலேயே ஒரு வீட்டில் வேலைக்கு கொண்டு விட்டாங்க. அந்த வீட்டில் ரொம்ப காலமாக இருந்தேன். அவங்க நல்லா தான் வச்சுட்டேன். நல்லா வச்சுருக்கவங்க எங்கள் மச்சம் ஒரு ஆள் கப்பலில் வேலை வைக்கிறாரு. வேலை பார்த்தோன்னா அவங்களுக்கு பேசி முடிச்சிட்டா அது அப்பாவோட சொந்தக்காரரு பேசி முடித்த உடனே சொல்லிட்டாவே அது நகை போடணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப விரும்பிகிட்டே இருந்தால் நாங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை கட்டி கொடுக்க. அவங்க வசதியானவங்க கட்டி கொடுக்க. அப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா நான் அந்த பையன் வந்து கப்பலுக்கு போனவன் கை ஒடிஞ்சு வந்துட்டான். அவன் நல்ல கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்கான். இப்போ போனாலும் அவன் சொல்லுவான், இப்படி மேவில் நீ கல்யாணம் என்னை முடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா சொல்லலம்மா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். இப்பவும் எனக்கு அந்த கஷ்டம் மாறலையா. மீன் சம்மந்து தான் என் ஒரு மயனை காப்பாற்றிட்டு இருக்கேன் ஐயா. காலைல 8 மணிக்கு போவோம். 8 மணி 7 மணிக்கு இறங்கிடும். இறங்குனா 12 மணி 11 மணி ஆகும். 10:40 10:11 மணி ஆகும். 1 மணி ஆகும். 1:30 ஆகும். அவ்வளோ நேரம் நடந்து தெருவு தெரு கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போனால் விற்க மாட்டேங்குது விலைவாசி கூட. நம்ம மீன் கொடுப்பேன்ப்பா. நான் இது வரைக்கும் தீபாவளிக்கு 3-4 வருஷமாக ட்ரெஸ்ஸே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களா. போனோடனே காசு 100 ரூபா கொடுத்து சேலை, ஒரு சேலை, 10-20 வீடு கொடுப்பாங்க. 5-6-7 வீடாவது கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு 4 வீடு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா பார்ப்பாங்கம்மா. நல்லா தண்ணி எதுவுமே சாப்பாடு பசிக்குது முடியலன்னு சொன்னோட டீயை போட்டு வீட்டில் வந்து கெஞ்சி கதறி கொடுத்துட்டு கொடுப்பாங்கம்மாங்கன்னு இருந்து உட்காந்து குடி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நல்லா பாசமா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: சீப்படுத்து தலைமுடியில கை வச்சாலே கொத்து கொத்தா முடி கொட்டுது. ஷாம்பு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தா தலை அரிக்குது. என்னதான் ஃபேஸ் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் என் முகத்துல ஒரு பொலிவே இல்லை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கான விடை போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் சலூன்ல இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி தலைமுடி அப்புறம் சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? யோசிக்கிறத நிப்பாட்டுங்க, வழி கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. நம்ம ராம்நாடு பாரதி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல RR பிரியாணி கடை இருக்குல்ல, அந்த பிரியாணி கடையோட 2வது மாடியில போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கடை இருக்கு. அந்த சலூன் கடைக்கு போறதன் மூலமா நம்மளோட தலைமுடி அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC அப்புறம் லேசர் ஹேர் ரிமூவல் மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்ச விலையில நிறைஞ்ச தரத்துல பண்ணிக்கலாம். நம்பி போறதன் மூலமா நம்மளோட பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அப்புறம் என்ன வெயிட்டிங்? நாளைக்கே போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு போயிட வேண்டியதானே? அலைபாயுதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மீனா காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க. நைட்டு 12 மணியும் ஆச்சு. ஆனா மணி வீட்டுக்கு வரவே இல்லை. ராத்திரி வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா மணி அன்னைக்கு நல்லா குடிச்சிருப்பாருன்ற விஷயம் மீனாக்கு நல்லா தெரியும். ஒரு 12:30 இருக்கும். அப்போ கால் டாக்ஸியோடைய ஹாரன் சத்தம் லைட்டா கேட்டுச்சு. வாசல் கதவை திறந்தா தள்ளாடி தள்ளாடி அவங்க வீட்டு வாசல் கதவை மெல்ல தட்டினார். கதவை திறந்துதான் இருக்குன்ற விஷயம் கூட மணிக்கு தெரியல. வீட்டுக்காரர் தாங்கி பிடிச்சு வீட்டுக்குள்ள மீனாவும் கூட்டிட்டு போனாங்க. மீனா சாப்பிட்டியா? மீனா எங்க பிள்ளைங்க? மணி 12 ஆச்சுங்க, தூங்கிட்டாங்க. நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் மீனா தூங்குவேன். எனக்கு உங்களை பார்க்காம தூக்கமே வராது. இங்க பாருங்க, நீங்களா இப்ப இல்ல. முதல்ல சத்தம் போடாம போய் தூங்குங்க. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்படின்னு மீனா சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே எந்திரிச்சு போய் அவரோட பெட்ல தன்னோட முகம் கை கால்னு எதையுமே கழுவாம அப்படியே படுத்து மணியும் தூங்கிட்டாரு. தினசரி நடக்கிற வழக்கம் தான் இது. மீனாக்கு இது நல்லா பழகின விஷயமா இருந்தாலும் கல்யாணம் ஆன நாள் தொட்டே தன் வீட்டுக்காரர் கிட்ட இருந்து ஆறுதலான அன்பான அனுசரணையான வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை. மீனாவோட அப்பா அவங்களோட சின்ன வயசுலயே நோய்பட்டு இறந்து போக வீட்டுக்காரரை இழந்து தன்னோட பிள்ளைக்காக மட்டுமே தனிச்சு ஒரு ஆளா எல்லா கஷ்டங்களையும் ஊரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கிட்டு மீனாவோட அம்மா அவங்கள வளர்த்தாங்க. வரதட்சணை கேட்காத வரனுக்கு சொந்தத்திலேயே மீனாவை கல்யாணம் முடிச்சும் கொடுத்தாங்க. அப்பாவோட அன்பு அறியாத மீனா கணவனோட நிழலை தேடி ஒவ்வொரு நாளும் அலையாத குறையா அலைஞ்சாங்க. ஆனா என்னதான் தான் வீட்டுக்காரர்கிட்ட அன்பையும் அக்கறையும் மீனா எதிர்பார்த்தாலும் கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது ஏச்சுக்களும் பேச்சுக்களும் மனசு நோக்கிறபடியான வார்த்தைகளும் தான். மனசு உடைஞ்சு போய் ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தா போதும்டா அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் மீனாவோட உலகமே அவங்களோட பசங்களா மட்டும்தான் இருந்தாங்க. பிள்ளைங்களோட நலனுக்காக தன் வீட்டுக்கார படுத்துற கொடுமைகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மீனா ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. மணிக்கு அன்பான மனைவி அழகான குடும்பம் அமைதியான வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிற நிதானத்துல அவர் மனசு இல்லவே இல்லை. பல பிரச்சனைகள்லாம் அது முட்டி மோதி சீரழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. எப்பவுமே அவரோட மனசுல ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்துச்சு. தினமும் குடிக்கிறதுனாலயோ என்னவோ மணியோட உடம்பு நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டே இருந்துச்சு. அவர் முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சார். ஆனாலும் அந்த பாலா போனக்கூடிய அவர் விடவே இல்லை. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நாளுக்கு நாள் மணியோட கோபமும் அவரோட உடல்நிலையும் மோசமாகிட்டே போச்சு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே மீனாவை பார்த்ததும் கோபம் தலைக்கேறி மண்டிக்குள்ள ஓடிட்டு இருந்த கூட்ஸ் வண்டி வாய்க்குள்ள வந்து தட தட தட தடன்னு வார்த்தைகளை, அதுவும் தகாத வார்த்தைகளை மீனா மேல கொட்டி தீக்க வச்சுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே மணி குடிச்சிருந்ததுதான். தன்னை மறந்து அவர் கத்துவார், பக்கத்துல யாரு எப்படி இருக்கா, அவங்க மனசு எப்படி இருக்கு, அவங்கள திட்டலாமா வேணாமான்னு யோசிக்க கூட மாட்டார். உறவினர்கள், பொது இடம், பக்கத்து வீடு, எதிர் வீடுன்னு யார் முன்னாடியும் தன்னோட கோபத்தை காட்ட அவர் மறந்ததே இல்லை. அதுவும் வெளியிடத்துல கூட கம்மியா தான் இருக்கும், வீட்டுலதான் பாவம். மீனா படாத மன கஷ்டம் இல்லவே இல்லை. கழுத்து நரம்புகள் புடைக்க சிகப்பேறி போன முகத்தோட கடினமான வார்த்தைகளை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார். கிட்டத்தட்ட அது ஒரு அட மழை பெஞ்சு ஒஞ்சது போல இருக்கும். மணியால மட்டும்தான் அப்படி எல்லாம் பேச முடியுமான்னு மீனா யோசிக்காத நாளே இல்லை. எத்தனை வார்த்தைகள், எத்தனை தகாத வார்த்தைகள். அவமானத்துல தலை குனிஞ்சு மீனா கண்ணீர் விடாத நாள விரல் விட்டு எண்ணிரலாம். எதிர்க்க முடியாத தன்னோட பலவீனத்தை யார்கிட்ட சொல்லி முறையிடுறது? நாளைக்கு எல்லாமே மாறிடும், என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு வாட்டிதான் தள்ளிக்கிட்டே போறது? இது மனுஷ குணத்துக்கு மட்டுமே பொருந்தாத ஒரு விஷயம்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் இப்படித்தான் என்ன சமாளிச்சுக்க முடியுமா? நான் மட்டும்தான் அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறனா, இல்ல என்ன மாதிரி ஒரு சில பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? என் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன், ஆனா என் காலம் முழுக்க நான் இப்படியே இருக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் மீனாவோட மனசுல அடிக்கடி வரும். அவங்களோட வேதனையை யாருக்கிட்ட கொட்டி தீக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு அப்படிதான் சின்ன பொண்ணு மாலினி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா அப்பா கோவப்படுற மாதிரி எதுக்குமா நடந்துக்கிறீங்க? நானா கோவப்படுறேன்? ஆமாமா, அவருக்கு எது பிடிக்கலையோ அதை பண்ணாதீங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. இப்ப அவரை ஓவரா டென்ஷன் பண்ண போய் அவருக்கு ஏதாச்சும் ஆயிர போதுமா? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது தானே? என்ன மாலினி பேசுற, உங்க அப்பாவை நான் டென்ஷன் பண்றேன்னு சொல்றியா? ஆமாமா, உங்களை பார்த்துதானே அவர் கத்துறாரு, வீட்டுல வேற யாருக்கிட்டயும் அவர் இந்த கோபத்தை காட்டுறதே இல்லை. ஓஹோ, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு சொல்றேன். அப்படி நான் இருக்கணும்னா முதல்ல இங்க இருந்து நான் போகணும். ஏமா புரியாம பேசுறீங்க? இப்படி ஏதாச்சும் அனாவசியமா பேச போய்தா அப்பாவை நீங்க கோவப்படுத்துறீங்கன்னு எனக்கு தோணுது. மாலினி, உனக்கு சொன்னா புரியாது மாலினி, இது கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை. நீ சின்ன பொண்ணு, போய் ஹோம்ஒர்க் எழுதுற வேலையை பாரு. வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு முழுசா தெரியாது, உன்கிட்ட இப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மீனா அவங்க பொண்ணை பார்த்து சொல்லும் போது, அதுக்கப்புறம் மாலினி அங்க இருந்து போயிட்டா. காலமும் வேகமா ஓடிச்சு. தன்னோட தேவைக்காக சிரிச்சு பேசினாலும் மாலினியும் மாதவும் அம்மா பக்கத்துல உட்கார்றது கூட விரும்புறதில்ல. அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிச்சு கூட பேச ஆசைப்படுறதில்ல. யாருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு மீனா நினைச்சாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தன் அம்மா பக்கம் கூட வர்றதில்லன்றது நினைக்கும் போது மீனாக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சரியா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா, தன்னோட வேதனையை யாருமே பகிர்ந்துக்க மாட்டாங்களான்ற ஏக்கமோ தாக்கமோ மீனாவை ரொம்ப காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அலைப்பாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நேயர்கள், நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்பெல்லாம் அப்பாவோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்பா ஏதோ ஒரு விதத்துல அம்மாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறது எப்பதான் நிற்கும்? அவங்க எப்பவுமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களா? அப்பா திட்டும் போதும் அம்மாவோட முகம் வாடும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. யார் பக்கம் நியாயம் இருக்கு நீயே சொல்லு. அவகிட்ட என்னமா கேக்குற? என்கிட்ட கேளு. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தா. என் தயவாலதான் இப்ப சொந்த வீடு வாசல்னு நிம்மதியா இருக்கா. அவகிட்டே போய் கேட்டு பாரு, சொல்லுவா என்ன நடந்துச்சுன்னு. மீனா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி

அரிசி சோறுன்னு ஒண்ணு சாப்பிட்டதே இல்லையா? அதெல்லாம் அபூர்வமான விஷயமா? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மூணு வேளையும் நல்ல சாப்பாடு நான் போட்டேன். அப்படியாப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ? ஆமாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டா. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியா இருக்கா, அதுவும் நல்ல பகுமானத்தோட இருக்கா. உங்க அம்மாவை நான் பொண்ணு பார்க்க போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க வீடு ஒரு சின்ன ரூம். அந்த ஒரு ரூம்குள்ளேயே எல்லாமே இருக்கும், கிச்சனு ஹால்னு எல்லாமே இருக்கும். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு ரெண்டு நாள் நான் அங்க போய் இருந்து பட்ட அவஸ்த இருக்க. ஐயோ, சொல்லி மாற முடியாது. அங்க டீனு ஒண்ணு போட்டு கொடுத்தாங்கம்மா. பேருக்கு தான் டீ, ஆனா உள்ளுக்குள்ள சரியான தண்ணி. அதுக்கு டீனு பேர் வச்சு இந்தாங்க மாப்பிள்ள குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி நானும் சகிச்சுக்கிட்டேன். ஏதோ உங்க அம்மா பார்க்க லட்சணமா இருந்தாலேன்னு கட்டுக்கிறதுக்கும் சம்மதிச்சேன். அவ்வளவுதாம்மா, அன்னையில இருந்து என் நிம்மதியே போச்சுமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மணி தன் மனைவிய பத்தி தவறா சரியா புரிஞ்சுக்காம பேசுறத கேட்டுட்டு இருக்கும் போது மீனாக்க தூக்கி வாரி போட்டுருச்சு. பிள்ளைங்களோட மனசுல அம்மான்ற பிம்பம் அறத பழசா கிழிஞ்சு தொங்குறதுக்கு முக்கிய காரணமா மணிதான் இருந்தார். தான் மட்டும் உயர்ந்த இடத்துல இருக்கணும், தன்னோட மனைவி கீழே இருக்கணும்னு நினைக்கிறது இவ்வளவு குரூரமான குணம். அன்னைக்கு காலையில மதுவும் மாலினியும் ஸ்கூலுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. தன் வீட்டுக்காரரோட பேச்சு தன்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் தன் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டுட்டு போறது மீனாக்க தெரியாம இல்ல. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது மூத்த பொண்ணோட ரிப்பன் அவுந்துருச்சு. கொஞ்சம் வைக்கிறதுக்காக அவங்க அம்மா மூத்த பொண்ணோட தலையதான் தொட்டிருப்பாங்க. படார்னு தட்டி விட்டுட்டு மாது அங்க இருந்து கோபத்தோட போயிட்டா. அவங்க அம்மாவோட தொடுதல் அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ. அத பார்த்த மணி, என்ன மீனா, உன்னை கண்டா பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. மாது தட்டி விட்டுட்டு போறா, மாலினி உன்னை கண்டுக்காம போறா. நீ எவ்வளவு தாங்கினாலும் அவங்க என்னோட பிள்ளைங்க, உனக்கு அவங்க சாதகமா பேசவே மாட்டாங்க. உன்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க, உன்கிட்ட அக்கறை காட்ட மாட்டாங்க, எல்லாமே எனக்கு தான் காட்டுவாங்க. அதொன்னும் இல்லைங்க, பிள்ளைங்க முன்னாடி நீங்க குடிச்சிட்டு வர்றதையோ, நீங்க ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறதையோ, உங்களோட கெட்ட சகவாசத்தால நீங்க ஜெயிலுக்கு போனதையோ நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. எப்பவுமே அவங்க மனசுல நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டேன். உங்களை பத்தின நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யார் மனசுல எதை விதைக்கிறோமோ அதுதான் நல்ல மரமா வளரும். அதனாலதான் உங்களை கொண்டாடுறாங்க. நல்லது அவங்களோட மனசுல விதைச்சதுதான் என்னோட குணம். இந்த இயல்பை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க முடியாதனாலதான் நான் அவங்களுக்கு வேண்டாதவளா இருக்கேன். இது போதுங்க எனக்கு. நானும் உங்களை மாதிரி தப்பு தப்பா நம்ம பிள்ளைங்க கிட்ட உங்களை பத்தி சொன்னேன்னா அப்புறம் குடும்பம் ரெண்டாயி போயிரும்ல. நானும் உங்களை மாதிரி இருக்கவா? அப்படி இருந்தேன்னா அது நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மீனா அவங்க வீட்டுக்காரர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத மாதுவும் மாலினியும் கதவுக்கு பின்னாடி நின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் அவங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. யாரு இதுவரைக்கும் தப்பான ஒரு நபரா நினைச்சமோ அவங்கதான் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்றத நினைக்கும் போது அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு வேதனையாவும் தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சரி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: Tosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இருக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட்டு, தங்கச்சிமடம் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடித்தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டு போகாத அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறுபுள்ளியாக இருந்த காலத்தில் இருந்தேன்னா சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூட பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபுள்ளியா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழுவலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கணவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்ல. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர காந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லன்னா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி விளங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
0: மொபைலா மொபைலா? அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
4: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 வயசு ஆயிடுச்சு. பாம்பன், ஆமாம், நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா நான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேசுகிற இங்கிலீஷில் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனால் நான் வந்து இப்போ அண்ணன்லாம் நல்லா படித்தாங்க, நல்லா காலேஜில் படித்தாங்க. இன்னொரு அண்ணன் கஸ்டம்ஸில் வேலை வைத்தாங்க. 2 தேவகோட்டையில் படித்தாங்க. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கலை. நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோனியாசு கோயிலுக்கு நேரெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழுவும், நம்ம வச்சுருக்கிறத அழப்பீடு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க உடைய சரக்கை அவங்களே உணர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளவு சூழ்நிலையில 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் கூடும் போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தா நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு சுமை அதிகம், அதுக்குள்ள வேலை, அதனால வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சு அதை தாளிச்சு, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சு தாளிச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் 2 வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் என்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த 7 முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் அப்பு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: உலகத் துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது வெள்ள மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன வேலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியக்கரைன்னு சொல்ல பொறுத்தளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போகாமல் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான். வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் உழவும் அந்த பிள்ளைய பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாதனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்தனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட் கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் நின்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவோம், உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கிடந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையிலே நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஓசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ளை பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யால் உன்னை தூக்கட்டா
1: கலக் கல்லு கொத்தவரங்க போல உடம்பு அல்லே ஒரு கொல்சா வாத்தான் ஜல்தா பண்ணனும் அல்லே
0: இந்தாம் நடிய மாத்து கல்தா ஜல்தா குல்தா பண்ணனுமாலே பைசா பைசா நைசா போகணுமாலே
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்தி

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பு.

0: ஆசடே உனக்கெங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு புயல் எடுக்கிறாப்புல. இது தனிச்சுக்கூடியும் சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்பு தான் சொல்லுவாங்க. ஓலை குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலை குச்சி தான், அங்கிட்டே மீன் பிடிப்போம், இங்கிட்டே மீன் பிடிப்போம், வடக்கையும் தெற்கையும் தோணி வளைச்சு, கடலை தோணி வளைச்சு. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்ட 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பல ஆண்டு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறை எதுவுமே செய்த இதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இது ஒரு வருஷம் வந்துருச்சு, இந்த ஓட்டு வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்த வச்சுட்டு தான் இருந்தான் அந்த தண்ணிக்கலையும் இருக்கலையும். இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி, அங்கே ஒரு திறம் மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருது, வளவு அதுலேருந்து இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வளர்த்தே இருந்தோம். வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படிதான் இருந்துச்சு. முதல் வெடிச்சியில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கரிசன் சாத்திரியம் வந்துட்டு அவங்க போகிறீங்கனாக்கா அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்கெல்லாம் 6 மணிக்கு பலார்ந்து வெறிக்குது. வெள்ளி கட்டே வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ya taka wea.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தரீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை.

அமைதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாளம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு

கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

பத்து மாத கணக்கல்ல மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா கோவா.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வா பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொண்ட மயில் அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீன் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெலாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பருவம் யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனா தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வர்றது விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடிய வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்கிற போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் இப்போ படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம். லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க. 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க. 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவ வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

Vrindavan.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வா பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில். அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீன் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்குனது. கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாகும். ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு வெட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுறேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்தபங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தார். அப்போ

0: பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து எத்தனை மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 கோயிலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கும், அலை அலையில் தான். இப்போ இங்கேருந்து போவோம், இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்குது, அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியும், அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை, இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாயை ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சு, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும், இப்படி ஒரு கணக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பாகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக